0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சக ஆண்டு 1948 23rd ஆவணி மாதம் 28rd 2026 செப்டம்பர் மாதம் 14rd திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசை.

0: பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதலும் பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை திட்டமிட்டு நாட்டு நலத்திற்கு செலவிடுதலும் வல்லவனே அரசன். குறள் எண் 385 அதிகாரம் இறை மாட்சி.
1: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
0: பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதலும் பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை திட்டமிட்டு நாட்டு நலத்திற்கு செலவிடுதலும் வல்லவனே அரசன். குறள் எண் 385 அதிகாரம் இறை மாட்சி.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேருமாய். ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக கேட்கலாம். ஆறு பத்துக்கு இனத்தனம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள் படைப்பு. புதுச்சேரி வானொலி நிலையம். ஆறு பதினிற்கு பக்தி மாலை. ஆறு முப்பத்தி ஐந்திற்கு ஒரு சொல் கேள்வி. இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து. தேனி சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையில் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். ஆறு நாற்பத்தைந்திற்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. ஆறு ஐம்பதிற்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். ஏழு மணிக்கு அறிவோம் ஆயிரம். ஏழு பத்துக்கு மதுரை சென்று. ஏழு பதினிற்கு தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஏழு இருபத்தைந்திற்கு தலைமை வாழ இதய நுரையல் எண்முறை. பயிற்சிகள் குறித்து தகவல் தருகிறார் எண்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள் பகுதி நான்கு. ஏழு நுற்பதற்கு இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ திங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு முப்பத்தி ஐந்திற்கு இந்து தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் வழங்கிய செய்தி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். எட்டு மணிக்கு மதுரை தென்றல். எட்டு பதினைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். எட்டு முப்பதுக்கு கணபதி உலா திருச்சிராப்பள்ளி அன்பியல் செவிச்சார்ந்த விநாயகர். சித்திரம் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். ஒன்பது மணிக்கு அரங்கிசை டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள். மீரா சிவ ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களின் வயலின். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்களின் மோஷின். பத்து மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். பதினோரு மணிக்கு மதுர தென்றல். பன்னிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். பன்னிரெண்டு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. பன்னிரெண்டு பத்துக்கு இசை மேடை ஆலத்தூர் சீனிவாச ஐயர் மற்றும் சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு. பன்னிரெண்டு நாற்பதுக்கு தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. பன்னிரெண்டு ஐம்பதுக்கு மெல்லிசை. ஒரு மணிக்கு திரை இசை. ஒன்று ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஒன்று பத்துக்கு எண்ணிற தோழி. ஒன்று நாற்பத்தி ஐந்திற்கு மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். ஒன்று ஐம்பதற்கு பாரதியார் பாட்டு. இரண்டு மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இரண்டு பதினைந்திற்கு மதுரை தென்றல். இரண்டு நாற்பதற்கு ஹிந்தி பாடம். கற்றுக் கொடுப்பவர் லட்சுமி சுப்பிரமணியம். கற்றுக் கொடுப்பவர் பிரியம் பிரியங்கா. கற்றுக் கொடுப்பவர் பிரியம் பிரித்தி ஹிஜா. இரண்டு ஐம்பதிற்கு வானிலை அறிக்கை. மூன்று மணிக்கு பகல் ஒழிப்பு இணைந்து நிறைவுபடும். ஐந்து இருபத்தி ஏழுக்கு குரல் மதம் எண் 385 உடன் தொடங்கும்.

5:30 மதுரத்தென்றில், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 காதல் ரோஜாவை என்ற ஒரு பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல். ஆறு 6:50 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதிய இவர் செல்வா, 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:15 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:50 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி ஸ்ரீ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கமடை உடன் நேர்முகம் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே விருமுருகன் அவர்கள், 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பேரூரை டி கே பத்மநாதன் அவர்களின் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்களின் மிருதங்கம், 19:00 நட்சத்திரங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம், 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு இதை நிறைவு பெறும் நேர்களே.

0: ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசை பேரூரை, டி கே பத்மநாதன் அவர்களின் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்களின் மிருதங்கம், 19:00 நட்சத்திரங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம், 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு. இதை நிறைவு பெறும் நேயர்களே,
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குழி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள்

0: நாளில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிட்ஸில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: Stadium in Delhi last night, taking a 1-0 lead in the three-match series. After India won the toss and chose to bowl first, Afghanistan struggled early and collapsed to 43 for 5. Top-ranked India's Dheeraj Bumadevara scripted history by becoming the first Indian male recurve archer to win gold at the World Cup final, edging Japan's Nakanishi Jr. in a thrilling shoot-off at Saltillo in Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: இந்த நாள் இனிய நாள், முழு முதற் கடவுளான பிள்ளையார் பெருமானின் பிறந்த நாள். பிறந்த நாளை மன்னர்கள் நாள் மங்கலம் என கொண்டாடினர். பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தைகள் தாய் தந்தையே உலகமே என எண்ணி போற்றும்படி இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் போட்டி. யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானப்பழம். மயிலெடுத்து முருகப்பெருமான் செல்ல அம்மை அப்பனையே உலகமாக எண்ணி மும்முறை வளம் வந்து வெற்றி பெற்றார் பிள்ளையார். இது அவர் பெருமையை சொல்வதற்காக அல்ல. குழந்தைகள் பெற்றோரிடம் மதிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிள்ளை யாரை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளையாரை போல் இருக்க வேண்டும் என கூறுவர். பிள்ளையார் எப்படி இருப்பார்? கரம் 5. கரம் என்றால் கை. அங்குசம், பாசக்கயிறு, மோதகம், அபயமுத்திரை என்று 4 கைகளில் 4 பொருள் வைத்திருக்கிறார். 5வது நம்பிக்கை ஏற்படுத்தும் தும்பிக்கை. அது வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. யானையுடைய முகமும் ஓங்காரமும் ஒன்று போலவே இருக்கும். அவருக்கு பெரிய காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நிறைய செய்திகளை கேட்க வேண்டும் என்று பொருள். ஒரு கையில் அங்குசம், நம்மை அடக்கும் கோலை பிறரிடம் கொடுத்துவிடக்கூடாது, நாம் வந்தான் வைத்திருக்க வேண்டும் என கற்பிக்கிறார். 2வது கையில் பாசக்கயிறு. அது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால் ஆசையை விட்டுவிடுங்கள், விடவிட பேரின்பம் என கூறப்படுகிறது. 3வது கையில் மோதகம், கொழுக்கட்டை. உள்ளே பூரணம், இனிப்பு, வெளியே வெண்மை. அதுபோல வெளியில் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் இனிமையானவராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. 4வது கையில் அபயமுத்திரை. நான் உன்னை பாதுகாப்பேன் என உறுதி கூறுதல். தும்பிக்கை 5வது கை, வலிமை, நுண்ணறிவு. ஊசியையும் எடுக்கும், தேக்கு மரத்தையும் தூக்கும், வளைந்து கொடுக்கும். தனக்கு வரும் துன்பத்தை தடுப்பது தும்பிக்கையே. அதனால்தான் பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் பிள்ளையார் என கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன். விக்னம் என்றால் தடை, அதை நீக்குபவர். விநாயகர் என்றால் யாராலும் ஒப்பிட முடியாத நாயகர் என்று பொருள். அவருடைய தந்தத்திற்கு பல பெருமை உண்டு. மகாபாரதத்தை வேகமாக எழுத தன் தந்தத்தை உடைத்து எழுதியதாக கருதப்படுகிறது. எப்படி படிக்க வேண்டும், எப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என கற்பிக்கிறார். அதனால்தான் ஏகதந்தர் என போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. ஏகம் என்றால் ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள். இன்னொரு நிகழ்ச்சியும் உண்டு, என்னை யாரும் வீழ்த்த முடியாது என வேண்டி வரம் பெற்றிருப்பதாக கஜமுகாசுரன் கூறுகிறான். அவனை ஆயுதத்தால் வீழ்த்த முடியாத பொழுது தந்தத்தையே ஆயுதமாக எடுத்து அவனை வீழ்த்தியதாக கதை உண்டு. மேலும் அவனை தன் காலடியிலேயே எலியாக மாற்றி வைத்து கொண்டார். எதிரிக்கும் அடைக்கலம் கொடுத்த பெருமை பிள்ளையாருக்கு உண்டு. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என திருமந்திரம் பாடிய திருமூலர் போற்றுகிறார். தாய் குளிக்கச் செல்லும் பொழுது மகனை காவலுக்கு வைத்துக் கொள்வது போல பார்வதி மஞ்சளை பிடித்து ஒரு உருவத்தை உருவாக்கியதாக கருதுவர். அப்படி உருவான குழந்தையே பிள்ளையார். பிள்ளையார் அனலாசுரன் என்னும் அசுரனை விழங்க வயிற்றில் அனல் பற்றி கொள்கிறது. அதை அணைக்க அருகம்புள்ளை கொடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பிள்ளையார் இங்கேதான் இருக்கிறது என மேல் நோக்கி விரலை காட்டியதாக கூறுவர். அந்த இடத்திலிருந்து தொகுத்ததுதான் பன்னிரு திருமுறைகள். அதனால் திருமுறை காட்டிய பிள்ளையார் என போற்றப்படுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழருக்கும் அருளிய பிள்ளையாரை கொண்டாடுவோம், வளமாக வாழ்வோம்.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் திருமுறை காட்டிய பிள்ளையார் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோகிசில் பக்தி மாலை தான் கேட்க இருக்கிறோம். பக்தி மாலையில் முதல் பாடலாக கேட்டு இருந்தீங்களே,

நேரம் காலை 6:20. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோகட்சியில் பக்தி மாலை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று விநாயகர் சக்தி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தும்பிக்கை கொண்ட தலைவனே, துயரங்கள் தீர்க்கும் தெய்வமே, தடைகள் யாவும் தகர்த்திடுவாய், தன்னம்பிக்கை தந்துடுவாய், அரங்குபொள் மனம் வீச அன்போடு உன்னை வணங்குகிறோம், மேதகும் படைத்து மகிழ்வோடு முழு மனதோடு அழைக்கிறோம் இறைவா. முதல் கடவுளே விநாயகா, முன்னேற்ற பாதை காட்டிடுவாய், வாழ்வில் வரும் தடைகளெல்லாம் தகர்த்திடுவாய் அல்லவா. அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 6:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: இதுவரை கேட்டீர்கள் பக்தி மாலை. நேரம் 6:35.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, கால்நடைகளுக்கான தீவன தயாரிப்பு குறித்து பார்க்கலாம். மழைக்காலங்களில் அதிகமாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை உடனடியாக பயன்படுத்த முடியாமல் விவசாயிகள் வீணாக்குகின்றார்கள். அதே நேரத்தில் கோடை காலத்தில் தீவன பற்றாக்குறையால் பால் உற்பத்தி குறைகின்றது. இந்த முரண்பாட்டிற்கு தீர்வாக அமைவதே சைலேஜ் என்னும் ஊறுகாய்ப்புள் முறை. சோளம், மக்காச்சோளம், நேப்பியர் புல், கம்பு, கலப்பு பசுந்தீவன பயிர்களை அறுவடை செய்து சிறு துண்டுகளாக்கி காற்று புகாத நிலையில் இறுக்கமாக அடைத்து இயற்கையான நொதித்தலின் மூலம் பாதுகாக்க வேண்டும். இந்த முறையில் தீவனத்தின் சத்துக்கள் பாதுகாக்கப்படுவதோடு நீண்டகாலம் கெடாமல் சேமிக்க முடிகின்றது. இவற்றில் மக்காச்சோளத்தில் அதிக சர்க்கரை சத்து இருப்பதால் பால் முதல் மாவு நிலை வரை அறுவடை செய்தால் அதிக ஊட்டச்சத்து, நல்ல செரிமானத்திறன் கிடைக்கும். கம்பு தானியத்தை பூக்கும் பருவத்திலும் தீவனச்சோளத்தை 50% பூக்கும் பருவம் முதல் மாவு நிலை வரையும் நேப்பியர் புல்லை 45-60 நாட்களில் அறுவடை செய்யலாம். தீவனத்தை 1-2 சென்டிமீட்டர் நீளத்தில் வெட்டி இதற்கென உள்ள குழி அல்லது பைகளில் நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு அடுக்கையும் நன்கு மிதித்து குழி அல்லது பையில் உள்ள காற்றை வெளியேற்ற வேண்டும். தேவைப்பட்டால் 1 டன் தீவனத்திற்கு 10-20 கிலோ வெல்லத்தை தண்ணீரில் கரைத்து தெளிக்கலாம். பாலித்தீன் தாளால் மூடி அதன் மேல் மண் அல்லது மணல் மூடைகள் வைத்து இறுக்கமாக மூட வேண்டும். 45-60 நாட்கள் கழித்து சைலேஜ் தயாராகிவிடும். பச்சை அல்லது மஞ்சள் கலந்த பச்சை நிறத்திலும் இனிமை கலந்த புளிப்பு மணம், ஒட்டும் தன்மை, பூஞ்சை இல்லாமல் இருந்தால் தரமான சைலேஜ் தயாராகிவிட்டதென அர்த்தம். இதன் மூலம் ஆண்டு முழுவதும் வறட்சியிலும் கால்நடைகளுக்கு சீரான தீவனத்தை வழங்கலாம். தீவனச் செலவு குறையும். கருமை அல்லது அடர் பழுப்பு நிறத்தில் துர்நாற்றம் வீசினால் கால்நடைகளுக்கு தரக்கூடாது. இவ்வாறு தேனி சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதத்திற்கான இலவச பயிற்சிகள் நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சி காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இந்த பயிற்சி வருகின்ற 16 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இவை 1 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 16 தேதியன்று நெல்லிக்காயில் மதிப்பு கூட்டுதல் பயிற்சியும், 17 தேதியன்று சிறுதானியத்திலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 18 தேதியன்று ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை பராமரித்தல் மற்றும் நேர்காணல் பயிற்சியும், 19 தேதியன்று தேனி வளர்ப்பு பயிற்சியும், 24 தேதியன்று லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு பயிற்சியும், 25 தேதி லாபகரமான முறையில் வளர்ப்பு எருமை மாடு மற்றும் கறவை மாடு பற்றிய பயிற்சியும் 1 நாள் பயிற்சியாக நடைபெற இருக்கின்றது. 2 நாள் பயிற்சியாக 22 மற்றும் 23 நாட்களில் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சி நடைபெறுகின்றது. 3 நாள் பயிற்சியாக 28 தொடங்கி 30 தேதி வரை சணல் பைகள் தயாரித்தல் பயிற்சி நடைபெற இருக்கின்றது. 1 வார பயிற்சியாக 21 தேதி தொடங்கி 25 தேதி வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு தொழில் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது நம்மளுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய வலிமை. ஏன்னா பெண்கள் முக்கியமாக வந்து ஏன் வந்து ஒரு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அரசு திட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கிய காலகாலத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகமான படித்த பெண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் வேலைக்கு போகிறதை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தணும், தன்னையும் வந்து தொழில் முனைவோர் ஆக்கணும்னு சொல்லி நிறைய விதமான பெண்கள் வந்து வர்றாங்க. ஈவன் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்த்து வேலையை விட்டு வந்த பெண்களே வந்து நிறைய வந்து இன்னைக்கு பண்ணி இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோருக்கான ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பல்வேறு பெண்கள். முன்னாடியெல்லாம் வந்து பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றதே மிகப்பெரிய அரிதாக இருந்த காலத்தில் இன்னைக்கு வந்து எல்லா

0: எல்லையிலுமே பெண்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த தொழில் வளர்ச்சியில் வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி நிறைய முன்னெடுத்து வர்றாங்க. ஸோ அவங்கள ஊக்குவிக்கப்படியும் அவங்கள வரவேற்கத்தக்கதுக்குமாக தான் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக தொடர்ந்து வந்து நம்ம தொழில்நுட்பங்கள் வந்து வழங்கிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவு பதப்படுத்தல் கூடம் வந்து இருக்குது. ஸோ அந்த உணவு பதப்படுத்தல் மையத்துடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க, உணவு பதப்படுத்துவதற்குரிய எல்லா விதமான மிஷினரிஸ் இயந்திரங்கள் எல்லாமே நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து இப்போ எடுத்தோடனே வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே எல்லாரும் வந்து உடனே ட்ரைனிங் எடுத்துட்டு போய் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து பணம் வாங்கி தொழில் பண்ணுறதுன்றது மிக சிரமமான விஷயம். ஏன்னா அதுக்கு ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஸோ அப்போ அந்த 6 மாத காலங்களில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு பதப்படுத்தும் மையத்தை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த 6 மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய ப்ராடக்டை வந்து நிலைநிறுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லோன் வாங்கி அவங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கடந்த 3 வருடங்களாக நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பல்வேறு விதமான பெண்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டு அதன் மூலமா தொழில் வந்து கத்துட்டு ஒரு 6 மாத காலங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தை பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தொழில் மையத்தை வந்து தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் நிதியெல்லாம் வாங்கி இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேனி மாவட்டம் அப்படின்றது மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்த மாவட்டம் தான். இதுல வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா தேனி மாவட்டத்தில் இந்த பயிர் தான் அதிகமாக விளையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து குறிப்பாக வேளாண் மற்றும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த வளமான மாவட்டம் வந்து தேனி மாவட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏலக்காயிலிருந்து காப்பியிலிருந்து மிளகுலேருந்து பீட்ரூட்டு ஸோ எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் மலைப்பயிர்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து விவசாயத்துறையில் நெல்லாக இருக்கட்டும் சிறுதானியங்களாக இருக்கட்டும் ஸோ தோட்டக்கலை பயிர்கள் வந்து உங்களுக்கு திராட்சையாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் ஸோ பல்வேறு விதமான பயிர்கள் விளையக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேனி மாவட்டம். ஸோ அந்த தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிறையா வந்து விவசாயிகள் இன்றைக்கு வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை முதன்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து விளைய வச்சிடுறாங்க. பட் விளைய வைத்த பொருளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு வந்து குறிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறுது. ஏன்னா சந்தைப்படுத்துதல் அப்படின்றது என்னன்னா நிறைய பேருக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்களும் அதை பற்றி என்ன கூடுதல் பயிற்சியும் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு விவசாயிகளையும் நம்ம வந்து ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வர்றதுக்கான பல்வேறு முயற்சிகள் வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேனி மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ODOP சொன்னாங்க, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள் அந்த திட்டத்துக்கு கீழே வந்து வாழையை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ODOP வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் திருச்சி அண்ட் தேனி மாவட்டத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள். ஸோ ஒரு மாவட்டம் ஒரு விளைபொருள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் முக்கியமாக அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்கள் என்ன அதை அடுத்து வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பயிர்கள் பண்ணால் அந்த விவசாயிகள் வந்து அடுத்து அவங்களுடைய வளர்ச்சி பாதைகளை போகிறதுக்கும் அதுக்குன்னு ஒரு திட்டங்கள் வந்து செயல்படுத்தினாங்க PMFME சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ள திட்டத்தை வந்து பயன்படுத்தி பண்ணும் போது அவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருந்தது. இந்த திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம். இதில் வந்து முக்கியமாக வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பச்சை வாழை தான் வந்து அதிகமாக சாகுபடி, கிராண்ட் 9 அப்படின்னு சொல்லுவாங்க, G9 சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து அதிகமாக வந்து சாகுபடி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக விளைச்சல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் ஒரு விளைச்சல் ஒரு பொருள் வந்து அதிகமாக ஆகும்போது அதோடைய விலை வந்து கம்மியாயிரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள்லையும் அதிக விளைச்சல் ஏற்படையக்கூடிய நேரங்கள்லையுமே அதோடைய விலைகள் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ விவசாயிகளுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல லாபகரமாக இருக்காது. ஸோ அந்த வித நோக்கத்தில் தான் நம்ம வந்து அறுவடை பின்சார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து ஒரு தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கும் நம்ம பல்வேறு விதமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

0: கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17 முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலாளர் திரு சுதாகர் டலேலா, பல்வேறு துறைகளில் 50 மேற்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐநா சபையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரிக்ஸ் நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்று அவர் கூறினார். பிஜேபி சார்பில் வரும் 17 முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதை நோக்கமாக கொண்டு இதுபோன்ற இயக்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 25 பொது சேவையை வரும் 17 நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறினார். திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் சமூக கலாச்சார துறைகளில் பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஊக்கத்தொகையும் சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது. நெல் வரத்தின் அடிப்படையில் தேவைக்கேற்ப மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்திட நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்புகள் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவைக்கு அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் மாற்று இடத்தில் தலைமைச் செயலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று கூறினார். கடந்த 100 100,00,000 ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ள நிலையில் அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்ற விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் முளைக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், இத்திட்டத்தால் 50,000 உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவது அவர்களுக்குரிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி, கோவை மாவட்டம் ஈச்சனாரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள விநாயகர் கோயில்களில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று விநாயகர் பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 2240 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர இதர ஊர்களிலிருந்து 420 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3565 சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பேருந்து முனையத்திற்கு 160 சிறப்பு பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு 370 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அந்தந்த பேருந்து நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. ரயில் மூலம் சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலிருந்து சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலந்து எல்லை அருகே யுக்ரைன் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் தில்லியில் வாகனங்களால் ஏற்படும் மாசு அதிகரித்துள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 252 மதரசாக்களை மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நேற்று அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். காவிரி நதியில் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அம்மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கரணை கிராமத்தில் நடுபழனி பாலமுருகன் தண்டாயுதபாணி திருக்கோயிலில் திருடப்பட்ட மரகத சிலை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக 639 பேருந்துகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 2 தொகுதிகளில் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று வணிக அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளன. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்தது. 157 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 13.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அபிஷேக் சர்மா அற்புதமாக விளையாடி 32 பந்துகளில் 82 ரன் குவித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்ரீசாரணி 4 விக்கெட்டுகளையும், தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளையும், ஷஃபாலி வர்மா, பிரேமா ராவத், கிராந்தி கவுட் ஆகியோர் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்ச

உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் ஒரு மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக 3,565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:56.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
3: பனியாறு என்பது பல ஆண்டுகளாக பனி இறுகுவதால் நிலத்தில் உருவாகும் ஒரு பெரிய மெதுவாக நகரும் பனித்திரள் ஆகும். குளிர் பிரதேசங்களில் பனி உருகுவதை விட வேகமாக பொழிகிறது. பனி அடுக்குகள் ஒன்றன் மேல் ஒன்றாக குவிந்து கீழ் நோக்கி அழுத்துவதால் தடிமனான பனிக்கட்டியாக மாறுகிறது. கனமான பனிக்கட்டி நிலத்தின் மீது மிக வெதுவாக ஊர்ந்து செல்ல அல்லது பாய தொடங்குகிறது. இவை மலை பள்ளத்தாக்குகளின் உயரமான பகுதிகளில் காணப்படுகின்றன. அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன. பள்ளத்தாக்கு நகரும் பனிப்பாறை என்பது மலைகளின் மீதும் பனிமழை பொழியும் போது மலை சரிவுகளின் வழியே பனி கீழே சரிந்து வருகிறது. மலைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் இந்த பனி தேங்குகிறது. இது மெதுவாக நகரத் தொடங்குகிறது. இந்த நகரும் பனிப்பாறைகளின் ஓட்டத்திலேயே பள்ளத்தாக்குகள் ஏற்படுகின்றன. நகரும் கண்ட பனிப்பாறைகள் கிரீன்லாந்தில் உள்ளது. சரிந்து வரும் நகரும் பனிப்பாறைகள் கடலுடன் கலக்கும் போது மலைகள் போல் பெரிய பெரிய பனிப்பாலங்களாக பிரிந்து இறுதியில் மிதக்கும் பனிமலைகளாக மாறுகின்றன. தென் ஆஸ்திரேலியாவில் உள்ள லாம்பர்ட் என்ற நகரும் பனிமலைதான் உலகிலேயே மிக பெரியது. இமயமலை பனியாறுகள் சுமார் 33,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கி சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா உள்ளிட்ட முக்கிய நதி அமைப்புகளுக்கு நீர் வழங்கும் சியாச்சின், கங்கோத்ரி மற்றும் பால்டோரா பனியாறுகளை உள்ளடக்கியுள்ளது. இவை ஆறுகளுக்கு நன்னீர் வழங்குகின்றன. ஆண்டு முழுவதும் நீர்வரத்தை தருகின்றன. பூமியின் நீண்ட வரலாற்றில் அதன் பல பகுதிகள் பல முறை பனி உறையால் போர்த்தப்பட்டு இருந்துள்ளன. பூமத்திய ரேகையை நோக்கி துருவ பகுதிகளிலிருந்து பனி பரவி சென்று அப்பகுதியின் வெப்பநிலையை மாற்றி பல பரப்புகளை தன் ஆதிக்கத்தில் வைத்திருந்த காலகட்டமே பனியுகம் எனப்படும். இது பல கோடி ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்டுள்ளது. எத்தனை பெரிய பனிக்கட்டியாக இருந்தாலும் சரி, பனிப்பாறையாக இருந்தாலும் சரி, அது தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கவே செய்யும். நீர் பனிக்கட்டியாக மாறும்போது அதன் பருமன் அதிகரிக்கும். எனவே தான் குளிர் அதிகம் உள்ள இடங்களில் தண்ணீர் குழாய்களில் அடிக்கடி வெடிப்பு ஏற்படுகிறது. ஆர்க்டிக் பகுதியில் இருக்கும் கடற்பனி நிலத்தை மூடுவதில்லை. இந்த கடற்பனி உருகுதல் புவியின் ஆல்பிடோவை நேரடியாக பாதிக்கிறது. ஆல்பிடோ என்பது விண்வெளிக்கு திரும்ப பிரதிபலிக்கப்படும் சூரிய ஒளியின் அளவு ஆகும். பனி உருகிவிட்டால் திரும்ப அனுப்பப்படும் ஒளியின் அளவு குறைந்துவிடும். இதனால் அதிகமான சூரிய ஆற்றல் கடலின் மேற்பரப்பால் உட்கவரப்படும். இதனால் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரித்து பனி மேலும் உருகும். இவ்வாறு பனி உருகுவது பனிமண்டலத்தில் உள்ள நிலத்தடி உறைபனியையும் பாதிக்கும். பனிக்கட்டிகள் உருகும் போது கடல் மட்டம் உயரும். ஆண்டுக்கு 3.1 மில்லிமீட்டர் அளவு கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. நிலப்பகுதியில் உள்ள பனி உருகுவதால் கடல் மட்ட உயர்வு பெருமளவு ஏற்படுகிறது. புவியின் மக்கள் தொகையில் ஏறத்தாழ பாதி பகுதியினர் கடற்கரை பகுதிகளில் வசிப்பதால் பாதிப்பு அதிகமாகும். துருவ கரடிகள் ஆர்க்டிக்கில் உள்ள பனிப்பாறை பகுதியில்தான் வாழ்கின்றன. பனிக்கட்டிகள் குறைந்தால் இந்த இனம் அழியும் வாய்ப்பு ஏற்படும். அண்டார்டிக் பகுதியில் உள்ள சில பெண்குயின்கள் தங்களின் இனப்பெருக்க சுழற்சிக்கு கடற்பகுதியை மூடியுள்ள பனிக்கட்டிகளே சார்ந்துள்ளது. பனிக்கட்டி உருகுதல் இவ்வினத்தின் எண்ணிக்கையை குறைக்கும்.

0: புவி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் பனி ஆறுகள் உருகும் போது அவற்றிலிருந்து உருவாகும் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஏன் நாம் தற்போது கேள்விப்பட்ட அமர்நாத் பனிலிங்கம் உருகியுள்ளது என்பது கூட புவி வெப்பமயமாதலால் பனி உருவதற்கு ஒரு சாட்சியாகும். புவி வெப்பமடைவதை குறைக்க நம்மால் செய்ய முடிந்த செயல்களை செய்து இந்த பூமியை காக்க வேண்டும். இந்த பூமியை விட்டால் நாம் வாழ்வதற்கு வேறு எந்த ஒரு இடமும் இல்லை.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்கள்.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறனால எல்லாரும் பணம் பரபரன விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட கிளம்பிட்டு இருப்பீங்க, கொலக்கட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த உணர்ச்சியோடையே நம்ம ஒரு

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறனால எல்லாரும் பணம் பரபரனு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட கிளம்பிட்டு இருப்பீங்க, கொலக்கட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த உணர்ச்சியோடையே நம்ம ஒரு விநாயகர் பாடலையே கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் 7:05. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஏபிசி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: பாரதியின் அறிமுகம்

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: 9 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி நாம் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் வழங்கும் பாடலாக சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்கள் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் முக்கிய தருணங்களை கொண்ட காணொலி ஒன்று பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொலியில் பிரிக்ஸ் அமைப்பு மூலம் இந்தியா நட்பு, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது என்று பிரதமர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் மற்றும் அபுதாபி இளவரசர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியான் ஆகியோர் முக்கியமானவர்கள். இவர்களுடன் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பேச்சுக்கள் நடத்தினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் ஏற்கனவே பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2029 ஆண்டுக்குள் 21 மாநிலங்களிலும் இது அறிமுகப்படுத்தப்படும் என்று தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டுள்ளதன் மூலம் முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டம் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதித்துறையை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரே ஆண்டில் பல மாநிலங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் விகிதம் 30% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 3 ஆண்டுகளுக்குள் நீதி வழங்குவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து பேசிய திரு அமித்ஷா, அரசியலமைப்பு சட்டம் 370 மற்றும் 35A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டது. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படாமலோ அல்லது ஒரு குண்டு கூட வெடிக்கப்படாமலோ வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இன்று ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஹிந்தியை கடந்த 1949 ஆண்டு இதே நாளில்தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இன்று உலகளவில் பரவலாக பேசப்படும் மொழிகளில் ஒன்றாகவும் 52 கோடிக்கும் அதிகமான மக்களின் தாய்மொழியாகவும் ஹிந்தி திகழ்கிறது. நவி மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஹிந்தி தின விழா மற்றும் 6வது அகில இந்தி அதிகாரப்பூர்வ மொழி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார். இந்த இருநாள் மாநாட்டில் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ஹிந்தியை அலுவல் மொழியாகவும் மக்களின் மொழியாகவும் இணைப்பு மொழியாகவும் வளர்ப்பது குறித்தும் பிற இந்திய மொழிகளுடன் அதனை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதிக்க உள்ளனர். இந்த விழாவில் அலுவல் மொழித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் நபர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி சிரத்தையுடனும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார். விநாயகர் ஞானம், வளம் மற்றும் மங்களகரமான தொடக்கங்களின் அடையாளமாக திகழ்கிறார் என்றும், விநாயகர் சதுர்த்தி திருவிழா நமது வாழ்வில் ஆற்றலையும் அறிவையும் நேர்மறை சிந்தனையையும் கொண்டுவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லாவும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை தொடங்கியது. 1893 ஆண்டு முதல் புனே நகரில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக இந்த ஆண்டும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மறைந்த விடுதலை

0: போராட்ட தலைவர் பால கங்காதர திலக் தொடங்கிய இந்த விழா சமூக ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த விழாவையொட்டி மகாராஷ்டிர மாநில அரசின் சார்பில் சிறப்பு கண்காட்சியும் நடத்தப்படுகிறது. கர்நாடகா மாநிலத்திலும் ஒருவார கால விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அசாமின் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. அந்த தொகுதியில் திரு அப்துல் சலாம் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி இன்னும் அறிவிக்கவில்லை. மணிப்பூரில் 1951ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சமீபத்தில் நிறைவடைந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வலியுறுத்தப்பட்டதாக மணிப்பூர் அரசு செய்தித் தொடர்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தொக்சேம் ராதேஷியாம் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக அமைச்சர் கோவிந்தாஸ் குஞ்சாம் தலைமையிலான குழுவினர் தற்போது புதுதில்லியில் முகாமிட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் அரசு அலுவலகத்தின் செயல்பாடுகளை தடை செய்யும் நடவடிக்கையை எல்லை நிர்ணய குழு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஏற்பாடு செய்வது குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் பின் ஹமத் அல் வசைதி அறிவித்துள்ளார். ஓமனின் தொடர்ச்சியான உரையாடல், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அர்ப்பணிப்பை வலியுறுத்திய அவர், சலலா நகரில் இன்று நடைபெறவிருந்த பிராந்திய கூட்டம் வளைகுடா நாடுகளின் நலனை கருதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சில நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் ஈரானும் ஓமனும் இணைந்து இந்த முடிவை எடுத்ததாகவும் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழி பாதை குறித்து ஓமனுடன் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் செங்கடல் ஆகிய 2 முக்கிய பிராந்திய கப்பல் வழித்தடங்கள் மீதும் அழுத்தம் அதிகரித்து வரும் காலகட்டத்தில் ஈரான் வளைகுடா நாடுகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது ராஜதந்திரத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின் போது இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது மிகவும் துயரமானது என்று முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 183 ரன் எடுத்தது. 184 ரன் வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய இலங்கை 20 ஓவரில் 111 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029ஆம் ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பிரச்சினை குறித்து விவாதிக்க ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே இன்று நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இதய நுரையீரல் இயன்முறை பயிற்சிகள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு நம்ம பிசியோதெரபியோட ஒரு சிறப்பு பிரிவான கார்டியோ பல்மோனரி பிசியோதெரபி பத்தி பார்க்க போறோம். கார்டியோ பல்மோனரிங்கிறது ஹார்ட்டையும் லங்ஸையும் குறிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டேர்ம். கார்டியோனா ஹார்ட்டுன்னு அர்த்தம், பல்மோனரி அப்படின்னா நுரையீரல் குறிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டேர்ம். நம்மளோட ஹார்ட்டும் லங்ஸும் உடலுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனையும் ஆக்சிஜன் சப்ளையும் வழங்குறதுல ரொம்ப முக்கியமானது. ஹார்ட்டையும் லங்ஸுக்கும் தொடர்பான சில நோய்களுக்கு பிசியோதெரபி மூலம் சில நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். அந்த நுரையீரலும் இதயத்திற்கும் உண்டான ப்ராப்ளங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனில் இந்த கார்டியோ பல்மனரி ஃபிசியோதெரப்பி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. கார்டியோ பல்மனரியில் என்னென்ன சில வியாதிகள் வரலாம் அப்படின்னா, காமனாக வந்து ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சர்ஜரிக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஃபிசியோதெரப்பி ரொம்ப மஸ்ட்டு. முக்கியமாக சர்ஜரிக்கு பின்னாடி அந்த பேஷண்ட்டோட எக்ஸசைஸ் டாலரன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது போக கிரானிக் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன் சொல்லுவாங்க, நாள்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், COPD கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீசஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நுரையீரலில் மூச்சு விடுறதுல சில பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து மூச்சு பயிற்சி, சில செக்ரேஷன் சொல்கிற அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு உண்டான ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் மூலமாக இந்த ப்ராப்ளங்களை நம்ம வந்து சரி பண்ண முடியும், வராமல் தவிர்க்க முடியும். இந்த விஷயங்களில் வந்து என்னென்ன ரோல் இருக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முக்கியமாக இந்த விஷயங்களை டீச் பண்ணுவாங்க. அதுலேயும் டயஃபிரமெட்டிக் ப்ரீத்திங், பர்சிடல் லிப் ப்ரீத்திங் அந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமா பேஷண்டோட நுரையீரலோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு நுரையீரலுக்கு நல்ல பயிற்சியா இருக்கும். இது போக ஏர்வே கிளியர் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும், அதாவது நம்ம மூச்சுக்குழாயில சளி அடைக்காம இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க. அதுக்கு வந்து நம்ம செஸ்ட் பிசியோதெரப்பின்னு சில விஷயங்கள் இருக்கு, அதுல உங்களுக்கு நுரையீரல்ல சேர்ந்து இருக்கிற சளிய செக்ரேஷனை வந்து அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் மூலமாகவும் சில செஸ்ட் மொபிலைசேஷன் மூலமாகவும் வெளியேற்றுவாங்க. இது போக போஸ்ட் சர்ஜரியில் கார்டியோ பல்மனரியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, முக்கியமாக எக்ஸசைஸ் அண்ட் என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங் இருக்கும், எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் இருக்கும், அதாவது ஒரு கம்மியான எனர்ஜி மூலம் எப்படி அவங்க வந்து அவங்களோட வேலையை செய்ய முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சடக்கி செய்யும்போது அவங்களால அவங்களுக்கு வீசிங்கோ இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்களுக்கு வீசிங் வரலாம். அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸால் ரொம்ப மூச்சடக்கி சில விஷயங்கள் செய்ய முடியாது. ஸோ அப்போ அவங்க வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ்க்கு வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால இயல்பாக சில விஷயங்களை செய்ய முடியும். இதுக்கு உண்டான பேஷண்ட் எஜுகேஷனையும் கார்டியோ பல்மனரி ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது சொல்றது மூலமாக பேஷண்ட்டோட ப்ரீத்திங் எஃபிஷியன்சி அதிகரிக்கும், எக்ஸசைஸ் டாலரன்ஸ் வந்து மேம்படுத்தப்படும், அவங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி மேம்படுத்தப்படும், சில நோய்களுக்கு பிரெத்லெஸ்னஸ் குறையலாம், அவங்களோட மொபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த கார்டியோ பல்மனரி ஃபிசியோதெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப ஐசியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட். அது போக ஓபிலையும் இவங்களோட ரோல் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக ஐசியூவில் கார்டியோ பல்மனரி ஃபிசியோதெரப்பியோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.
2: இதுவரை இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் இதய நுரையீரல் இயன்முறை பயிற்சிகள் குறித்த தகவல்கள் வழங்கினார் இயன்முறை மருத்துவர் ஏ. அரசகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 நரம்புகளுக்கான இயன்முறை பயிற்சிகள் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
4: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
1: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர், யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏ

0: ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பண முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார். தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுது அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார். கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. யாரும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல. உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான். இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார். அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன். இப்போ போயிட்டுது, இனிமேல் ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறானான்.
1: என்னண்ணே, மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நாம் கேட்கலாம் திரை இசை பாடல்களை மதுரத்தென்ற நிகழ்ச்சியில்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் உனக்கும் எனக்கும் திரைப்படம். 7:49 மதுரத்தென்றலில் வலம் வரும் அடுத்த பாடலாக ஜில்லா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. இத்துடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் திரு இசை பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக கயல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரத்தென்றலில் வளம் வரும் அடுத்த பாடலாக நா முத்துக்குமாரின் வரிகளில் கார்த்திக் மற்றும் சின்மை குரல்களில் பாடல் ஒலிக்கிறது வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து.

பதினெட்டு மணி பத்து நிமிடம். இன்னிசை மலையை பொழியும் மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் சிநேகன் வரிகளில் கழுகு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம்.
1: சுவாமி, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்று என்ன திருவிளையாடலோ, யார் அகப்பட போகிறார்களோ தெரியவில்லையே.

0: யார் தெரியுமா? தெரிந்தால் அச்சம் கொள்வாய். ஞானப்பால் பருகிய ஞான சம்பந்தன் தான்.
1: என்ன, ஞான சம்பந்தனா? அவன் குழந்தையாயிற்றே, அவனிடமுமா தங்கள் விளையாட்டு?
0: விளையாடியதால் தானே அவன் ஞான சம்பந்தனானான். அது மட்டுமல்ல, விளையாட்டில் சிறியவர் பெரியவர் என்ற பேதம் எனக்கு இல்லை.
1: அது சரி, தெரிந்த கதைதான். இன்றென்ன புது கதை, அதை சொல்லுங்கள்.
0: ஞான சம்பந்தன் அடியார்களோடு கொள்ளிடக்கரையில் இருக்கும் ஆலந்துறை ஆலயம் செல்கிறான். அதிக காலங்களாகிவிட்டது அவன் தேனமுது குரலை கேட்டு.
1: அப்படியா? என் குழந்தை படும் பாடு நான் காண சகியாது. புறப்படுகிறேன். ஆனந்தம் மிக கொண்டு அதீதமாய் சோதிக்காதீர்கள்.
2: அடியார்களே, பின்னால் வருகிறவர்கள், சீக்கிரம் வாருங்களே.
3: ஆ, திடீரென கருமேகம் சூழ்கிறதே, மழை வரும் போல் இருக்கிறது. வாருங்கள் வாருங்கள். ஆளுடை பிள்ளையை மழையில் நனையாமல் அழைத்து கொண்டு போக வேண்டும்.
2: அடடா, இது என்ன குளிர்காற்றும் பேய் மழையும்! இப்போது என்ன செய்வது?
4: திடீரென எப்படி இவ்வளவு மழை பெய்ய முடியும்? மேகம் திறந்து கொட்டினார் போல. அடியார்களே, யாரும் நினையாதீர்கள். இப்படி ஓரமாய் நில்லுங்கள். மழை நின்ற பின் ஆலயம் செல்லலாம். பல்லக்கை கீழே இறக்கி வையுங்கள்.
3: சுவாமி, பேய் மழை மட்டுமல்ல, பெரு வெள்ளமே வந்து கொண்டிருக்கிறது. கீழே நின்றால் வெள்ளம் அடித்து கொண்டு போகும். எல்லோரும் அப்படி மேட்டில் ஏறி நின்று கொள்ளலாம். வாருங்கள் வாருங்கள்.
4: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதுவும் உன் இன்னருளோ இறைவா, பெரு வெள்ளம் வரச் செய்தாயோ. நான் எப்படி ஆலந்துறை செல்வேன்? சௌந்தரநாயகி அம்மையையும் சத்தியவாகீசனான உம்மையும் எப்படி தரிசிப்பேன்?
2: சுவாமி, நாம் வரும் வழியில் ரசித்து பார்த்து கொண்டு வந்தோமே இயற்கை எழில். சற்று நேரத்தில் நம் கண் முன்னே ஆற்றில் அடித்து செல்கிறதே.
3: அடடா, என்ன சொல்வது! இதுதான் நிலையாமையா? காட்டாற்று வெள்ளத்தின் பேரிரைச்சல். அப்பப்பா, காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். வெள்ளம் வடிய இன்னும் பல நாட்கள் ஆகும் போல் தெரிகிறது. என்ன செய்ய? இறைவா, எல்லாம் உன் திருவிளையாடல்.
4: அடியவர்களே, பதறாதீர்கள். இறைவன் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டான். அக்கரைக்கு சென்று அவன் புகழை பாட முடியாவிட்டால் என்ன? இக்கரையில் இருந்து கொண்டே அவன் அருளை ரசித்து பாடுவேன்.

0: சுவாமி, இது என்ன விளையாட்டு? என் குழந்தை சிரமப்பட்டு பாடுகிறான். ஆனால் தெளிவாக கேட்க முடியாதபடி வெள்ளத்தின் பேரிரைச்சல் தடை செய்கிறதே.
1: அவ்வளவுதானே ஞான முதல்வனே, ஞானப்பழம் பெற்றவனே. விநாயகா, ஞான சம்பந்தன் பாடும் தமிழ் கேட்க முடியாதபடி செய்கிறது பெருவெள்ளத்தின் பேரிரைச்சல்.
2: தந்தையே, நான் சற்றே தலை சாய்த்து என் முரம் போன்ற காதுகளால் இந்த பேரிரைச்சலை தடுக்கிறேன். நானும் சம்பந்தனின் தேனினிய தமிழ் கேட்பேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு கேட்கலாம்.

0: இந்த குழந்தையின் குரல் தேனாய் இனிக்கிறது.
1: என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! வெள்ளம் வடிய பல நாட்கள் ஆகும் என்று நினைத்தோம், சில மணி நேரத்தில் வடிந்து விட்டதே.
2: எம்பெருமானின் கருணையே கருணை, அவனின் அன்பு எத்தனை சோதித்தாலும் நம்மை கைவிடாது அவன் அருள்.

0: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: விநாயகா, ஞான சம்பந்தனின் பாடல் கேட்க நீதான் முதன்மை காரணம். காதுகளால் வெள்ளத்தின் ஓசையை அடக்கி செவிகளை சாய்த்து நீ அமர்ந்த திருக்கோலத்தில் இங்கேயே காட்சி தருவாய்.
2: வாருங்கள், விநாயகர் சதுர்த்தியான இன்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேரெழிலாய் செம்மாந்து நிற்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சௌந்தரநாயகி உடனுறை சத்தியவாகீஸ்வரர் செவிசாய்த்த விநாயகர் திருக்கோயிலுக்கு செல்வோம்.

0: ஊர் பெயரும் கோயிலின் பெயரும் சேர்ந்து அன்பிலாலந்துறை ஆனது. ஐந்து நிலை ராஜகோபுரம். ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு முன்னால் எழிலான வேலைப்பாடுகளோடு கூடிய இரண்டு நந்தியம் பெருமான் அமர்ந்திருக்கிறார்கள். நான்கடி உயரத்தில் கல்லாலான நந்திகள் எவ்வளவு அழகு! நுழைவாயில் தொடர்ந்து நீண்ட முன் மண்டபம், வலது பக்கம் யாக குண்டங்கள் அமைக்க பெரிய இடம் இருக்கிறது. அதேபோல திருக்கல்யாணம் செய்யும் மண்டபமும் அமைத்திருக்கிறார்கள். இடது பக்கம் திருக்குளம் தண்ணீர் இல்லாமல் சற்று வறண்டு போயிருக்கிறது.
1: அண்மையில்தான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஆலய திருச்சுற்றுகளில் அநேக மரங்கள் சோலையாக குளிர்ச்சி தருகிறது. மரத்தாலான புது கொடிமரம் பளபளக்கிறது. ஆலயத்தின் தூண்களில் அற்புதமான சிலைகள் சிற்பியின் கைவண்ணத்தில் மிளிர்ந்ததை பார்க்கிறோம். கருவறை மண்டபத்தின் முகப்பில் விநாயகர், கஜலட்சுமி, முருகன் தரிசனம். மூவரும் ஒரே கல்லால் ஆனவர்கள் என்பதுதான் சிறப்பு.
0: மூலவர் சத்யவாகீஸ்வரர். பெயருக்கேற்றபடி அழகாய் சௌந்தர நாயகி. அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அருள் செய்யும் நம் செவிசாய்த்த விநாயகரை தரிசனம் செய்தோம். அடடா, பேரழகு! சிறிய திருமேனி, ஆனால் பெரிய கீர்த்தி. தேவாரம் கேட்க வலதுபுறம் தலை சாய்த்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை குத்துக்காலிட்டு புன்னகை தவழும் முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். விநாயகரின் பெருமைகளை குருக்கள் சொல்ல கேட்போமா?
2: முத்து சுவாமிநாத குருக்கள் நம்ம கூட இருக்காங்க. சௌந்தர நாயகியுடனே சத்யவாகீஸ்வரர் திருக்கோயில்ல விநாயகர் சன்னிதி பக்கத்துல நாம நின்றுட்டு இருக்கோம். அவருக்கு பக்கத்திலேயே செவிசாய்த்த விநாயகரா, அந்த விநாயகரை பத்தி சொல்லுங்க ஐயா.
3: சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்தியும் பரசுகமலகஸ்தம் பூஷிதம் மோதகேனா அருண குஷ்மமாலா வியாழலம்போதனந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. அன்பிலாலந்துரைன்னு பேரு. பிரம்மா பூஜை பண்ணதுனால பிரம்மபுரீஸ்வரராகவும் சத்யவாகீஸ்வரருங்கிற பேரும் இந்த சுவாமிக்கு உண்டு. இந்த கோயிலில் வலதுபுறத்தில் சவிசாய்த்த விநாயகர்னு சொல்லியிருக்காரு. இது சார்வதியும் பரமேஸ்வரனும் அந்த பாடலில் கேட்க சொன்னதாகவும் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலத்தை பத்து பத்து பதிகம் பாடியிருக்காங்க. அந்த பத்து பதிகத்தை விநாயகர் சவிசாய்த்து கேட்கிறதாக ஐதீகம். அதனால் இந்த கோயிலுக்கு வரவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு காது கேட்காமல் இருந்தாலோ, காது ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணாலும் வழி இருந்தாலோ, இந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அபிஷேக பூஜைகள்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு ஏழு வாரம் அஞ்சு வாரம் தொடர்ந்து பூஜைகள்லாம் நடத்தி பண்ணால் அவள் காது கேட்கறதாக வெளியிலேருந்து ஜனங்கள்லாம் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
2: செவிசாய்த்த விநாயகர் அவரோட தோற்றம் பற்றி சொல்லுங்க.
3: சாட்சி கொண்டு இருக்கிறதுனால செவிசாய்த்த விநாயகர் அதில் ரெண்டு அடி உயரத்தில் இருக்கார். கைகளில் வந்து பாசம் அங்குசம் ரெண்டு வச்சுருக்காரு. தும்பிக்கையில் மோதகம் வச்சுட்டு இருக்காரு. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் ரெண்டு பேரும் பத்து பதிகம் பாடிருக்காங்க. அந்த பத்து பதிகம் கல்வெட்டில் இருக்குது. அதை பாடினதாக பார்வதி பரமேஸ்வரன் வந்து செவிசாய்த்து கேட்க சொன்னதாக விநாயகர் செவிசாய்த்து கேட்கிறார்.

விஷயம் சந்தேகம் பண்ணி பூஜை பண்ணுறது இருக்குது. விக்ரமெலாம் பழமையான இது. இப்போ நடுப்புற வந்து ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் திருப்பணி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நாட்டுக்கோட்டை சிட்டி காலத்தில் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காமௌண்ட் கோயிலே பெரிய கோயிலாக இருந்திருக்கு. அதில் இவருக்கு சன்னதி இல்லையான பிரதான விநாயகர் இவர் தான். அதனால் அந்த விநாயகருக்கு பதில் இந்த விநாயகர் கோயிலில் வச்சுருக்காங்க. யானை மூத்தானுங்கிற மாதிரி விநாயகர் இந்த யானை மூத்தானா இருக்க இவர் சவிசாயத்து காக்கும்போது அந்த விநாயகர் கிரீடமெல்லாம் இல்லாதனால அந்த யானை முகம் மாதிரி தெரிகிறது உங்களுக்கு. இந்த கோயிலில் வந்து மகநட்சத்திரத்துக்கு விசேஷம் சுவாமிக்கு அபிஷேக பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு மகநட்சத்திரக்காராக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதேமாரி சித்ரா பௌர்ணமி போது திருக்கல்யாணம் நடக்கிறோம். அந்த திருக்கல்யாணம் கல்யாணம் ஆகாததால் மாலை மாற்றுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த மாலை மாற்ற நிகழ்ச்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் மாலை ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து அது மாலை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தாக்க அவங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகுது. அது ஒரு பிரார்த்தனை இங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் திருக்கல்யாணம். கோஷத்தில் சிஸ்டர் முனிவர் பூஜை பண்ணுற மாதிரி, பிரம்மா பூஜை பண்ணுற மாதிரி, சூரியன் சந்திரன் பூஜை பண்ணுற மாதிரி, அந்த பக்கம் அம்பாள் பூஜை பண்ணுற மாதிரி அப்படி ஒவ்வொரு கோஷ்டத்துலேயும் ஒவ்வொரு ஒரு இது வச்சுருக்காங்க. இது வந்து எப்போ போல் தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, மகாவிஷ்ணுலாம் எப்போ போல் உள்ளது. விநாயகர் பெருமானை வச்சு தான் எந்த காரியமும் நடத்தணும். அவருக்கு தான் முதல் பூஜையே. மற்ற சுவாமிக்கு பூஜை பண்ணாட்டாலும் எல்லா சுவாமியும் நினச்சி விநாயகருக்கு பண்ணினாலே அது எல்லா சுவாமியும் பூஜை பண்ணதாக இது.

0: விநாயகர் சதுர்த்தி என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிருக்கிறது. கையில் அர்ச்சனை பொருட்களோடு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். செவி சாய்த்த விநாயகருக்கு பின்னால் திருவாசி இல்லை, மிகப்பெரிய பீடம் இல்லை. ஆனால் அழகான திண்டு மாலை அணிந்து வெண்பட்டுடுத்தி சந்தன காப்பில் அருமையாய் காட்சி தருகிறார். செந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தன் குரல் கேட்டு சந்தங்கள் ரசித்து தன் காதை திருப்பி பக்தியின் ஆழத்தில் பரவசம் கொண்டவரை பார்த்து நாங்களும் பரவசம் கொண்டோம். செவிசாய்த்த இறைவன் நம் பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாய் செவிசாய்ப்பான் என மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நிலையம் திரும்புகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. செந்தமிழ் கேட்ட செவிகள், திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர், சித்திரம்.
2: பிள்ளையார்பட்டி மலையாய் எழுந்து உள்ளத்தை ஈர்க்கும் வல்லவன், திருப்பெருந்துறை பதியில் வெயிலுகந்த ஸ்ரீ விநாயகர் என்று அருள்பவன்.
1: பங்கேற்றவர்கள் கலைச்செல்வி பிரதீப், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: கள்ளவாரண பிள்ளையாராக திருக்கடவூரில் நடிப்பவன், காசியம்பதியில் குண்டி விநாயகர் என்றே அருளை கொடுப்பவன்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: முகம் ஆருடைய முகனில் அண்ணனவன்.
1: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சி தொடர்கிறது திரைகானத்துடன். முதல் பாடல் எஸ்பி சைலஜா பாடியது வெற்றி விநாயகர் படத்திற்காக.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: மதிப்பு கூட்டல் என்பது பதப்படுத்துதல், பொதி செய்தல், தரத்தை உயர்த்துதல் அல்லது அது போன்ற பிற முறைகள் மூலம் மூலப்பொருள்களில் அதிக விலையை பெறும் ஒரு செயல்முறையாகும். எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள், இதில் வந்து பழச்சாறுகள், ஜாம், ஜெல்லி மற்றும் காய்கறி பொடிகள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி தானியங்கள்னு பார்த்துக்கிட்டா சிறுதானிய பிஸ்கெட்டு, மாவு வகைகள் மற்றும் முளைக்கட்டிய தானிய பொடிகள் வந்து தயாரிக்கலாம்.
0: வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கார்த்திக் பாடிய பாடல் அது லேசா லேசா படத்திற்காக. நிறைவாக இந்திரா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியது.
1: எட்டு மணி.

திரைகானம் கேட்டீர்கள். இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் சுகந்தி வீரராகவன். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அபீஷ்ட வரத ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:30. ஆகாஷ் வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோசிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி காப்பி ராகம் ஆதி தாளத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

காப்பி ராகம் ஆதி தாளத்தில் அகிலாண்டேஸ்வரி ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை கேட்டோம். நிறைவாக நாராயணத்தே நமோ நமோ அன்னமாச்சாரியா கீர்த்தனை ராகம் பேஹா ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை கேட்டீர்கள். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி.
2: உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விடுத்த செய்தியின் ஒலிப்பதிவு கேட்கலாம்.
3: யே ஆகாஷ்வாணி ஹே. அப் பிரஸ்துத் ஹே ஹிந்தி திவஸ் கே அவசர் பர் மாநனிய கேந்திரிய கிரஹ மந்திரி ஸ்ரீ அமித் ஷா கா சந்தேஷ்.
4: பியாரே தேஷ்வாசியோ, ஹிந்தி திவஸ் கே அவசர் பர் ஆப் சபி கோ மேரி ஓர் சே அனந்த் அனந்த் சுப்காம்னாயே. ஹமாரா தேஷ் பாரத் பாஷாயி விவிதா ஓர் சாஸ்கிருதிக் சம்ருத்தி கி அனுபம் பூமி ஹே. சப் லோக் கேத்தே ஹே கி ஹமாரி பாஷாயே அலக் அலக் ஹே, வோ ஹமாரி கமி ஹே. மகர் மே மான்தா ஹூ கி ஹமாரி சப்சே படி தாக்கத் இத்னி சாரி பாஷாயே ஹோனா ஹே. அப்னே சாத் ஹர் பாஷா ஏக் இத்தியாஸ், லோக் பரம்பரா ஓர் ஜீவன் திருஷ்டி கோ லேகர் சல்தி ஹே, ஜோ ஹமாரி நயி பீடி கே சன்ஸ்கார் கோ பி ஆகே படத்தி ஹே. யி பாஷாயி பகுலதா பாரத் கி விவிதா மே ஏக்தா கி பாவனா கோ சசக்த பனாதி ஹே. பாஷா கேவல் சம்வாத் கா சாதன் நஹீ ஹோதி ஹே, வோ கிசி பி சமாஜ் கி ஸ்மிருதி ஹோதி ஹே, உஸ்கா ஆத்மபோத் ஹோதி ஹே. ஹிந்தி நே இஸ் விவிதா கே பீச் சம்வாத், சம்பர்க் ஓர் சமன்வய கி பாஷா கே ரூப் மே தேஷ் கே விபின் வர்கோ ஓர் சமுதாயோ கோ ஜோட்னே மே மஹத்வபூர்ண பூமிகா நிபாயி ஹே. ஹிந்தி கா விகாஸ் பி தபி சார்த்தக் ஹே ஜப் வ சபி பாரதிய பாஷாவோ கே சன்மான், சன்ரக்ஷண் ஓர் சம்வர்தன் கே சாத் ஆகே படே. ஹிந்தி கிசி பாஷா கி பிரதிஸ்பர்தி நஹீ பல்கி பாரதிய பாஷாவோ கே பீச் ஆத்மீய சம்வாத் ஓர் ராஷ்ட்ரிய ஏகாத்மதா கி ஏக் மஹத்வபூர்ண கடி ஹே. இஸ் சத்ய கா சப்சே சுந்தர் பிரமாண்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. இன்று எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பூர்வீக கிராமம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்க நம்மளோட அழகான நினைவுகளை தூண்டி அந்த நினைவுகளுக்கே நம்மளை கொண்டு போகிற பாடல்களின் தொகுப்பாக தான் வலம் வருகிறது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் வலம் வருகிறது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட கிராமத்து நினைவுகளை அள்ளி தெளிக்கும் பாடல்களா தாங்க வலம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வலம் வரவிருக்கும் பாடல் சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து.
1: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலையா?

6:21 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வளமிருக்கும் பாடல் உமா சுப்பிரமணியம் வரிகளில் முத்துக்கு முத்தாக திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி முதன்மை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில நினைவுகளை தூண்டும் அடுத்த பாடலாக வலம் வருகிறது. ஸ்னேகன் வரிகளில் தவமாய் தவம் இருந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

அப்படின்னாலே குடும்பம் தானங்க அழகு, அதுவும் கூட்டு குடும்பம்னா கிராமத்துக்கே சிறப்பு தான். நிறைய நினைவுகளையும் சந்தோஷங்களையும் உணர்வுகளையும் சில சங்கட்டங்களையும் நிறைய உறவு முறைகளையும் கொண்டது தான் கூட்டு குடும்பத்தோட சிறப்பே. அந்த உணர்வுகளோட வளம் வருகிறது அடுத்த பாடலாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கலைக்குமாரின் வரிகளில் பாடல்.

ஐம்பது நிமிடம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில திரையிசை பாடல்களை தாங்க கேட்டுட்டு இருக்கோம். சொந்த ஊரை விட்டு வேலைக்காகவோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாருமே வெளியூருக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அங்கிருந்து வர சொந்த ஊர்லேருந்து வர கடிதாசி தான் ரொம்ப அழகான நினைவுகளை தர்றது. அப்படிப்பட்ட உணர்வுகளை ஒலிக்க வரும் பாடலாக பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உள்ளத்தின் நினைவுகளை ஒலிக்க வருகிறது பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் திரை இசை பாடல்களை கேட்கலாம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

சதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் ஸ்வர்ணலதா குரலில் பாடல் ஒலிக்கிறது. பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:11 மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தில் வளம் வரும் அடுத்த பாடலாக ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றலில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையில் காதலர் தேசம் திரைப்படத்திலிருந்து.

நெஞ்சலில் அடுத்த பாடலாக வித்யாசாகர் இசையில் இயற்கை திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் பாடல்.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நன்றி நேயர்களே.
1: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
2: பொறுமா பைய போவோம்.
1: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
2: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயம் இல்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
1: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
2: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகளின் தொகுப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக

12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, ஆலத்தூர் சீனிவாச ஐயர் மற்றும் சிவசுப்பிரமணிய ஐயர் ஆகியவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:00 திரையிசை மற்றும் விளம்பரங்கள் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழியே சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாட்டு. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல். 2:40 ஹிந்தி பாடம். கற்றுக்கொடுப்பவர் லட்சுமி சுப்பிரமணியம், கற்றுக்கொள்பவர் பிரியம் பிரதீக்ஷா சென்னை அஞ்சலாக. ரெண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவடையும். மீண்டும் மாலை 5:30 குரல் அமுதம், குரல் எண் 385 குரல். தொடர்ந்து மதுரத்தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல் நிகழ்ச்சி. இன்றைக்கு காதல் ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல்.

55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணும் மணியும். இன்றைக்கு சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல் பகுதி 2. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி. இன்றைக்கு பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல் செய்ய, 9:30 இசை பேருரை டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10

0: நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது

0: title of US Open tennis, beating American Ben Shelton 6-3, 7-6, 5-7, 6-2 in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026 following his French Open victory in June. Ben Shelton's loss keeps the 23-year Grand Slam title drought alive for American men, though he became the first black American man to make it to a US Open final since Arthur Ashe in 1972. The Indian Meteorological Department has issued an orange color warning for very heavy rainfall over Gujarat today. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஆலத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் மற்றும் சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக விதுலகு முருக்கேதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மாயா மாலவ கௌளை ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை ஆலத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் மற்றும் சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும்

0: சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த நாள் அனைவரின் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இவ்விழா அனைவரின் வாழ்விலும் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விழா அனைவரின் வாழ்க்கையிலும் ஆற்றலையும் செழிப்பையும் வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். விநாயக பெருமானின் அருளால் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறட்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியை விநாயக பெருமாள் அருளிட பிரார்த்திப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், நல்லாட்சி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தொலைத்தொடர்பில் ஹிந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய மொழிகளுடன் முன்னேறி வரும் ஹிந்தி மொழி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி மொழியாக உருவெடுத்துள்ளதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோடிக்கணக்கான மக்கள் பேசும் மொழியாக ஹிந்தி திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இலக்கியம், ஊடகம், திரைப்படம், தொலைக்காட்சி, கல்வி மற்றும் தற்போதைய டிஜிட்டல் உலகிலும் ஹிந்தி மொழி பிரபலமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹிந்தி மொழி இந்தியாவை ஒருங்கிணைப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் ஹிந்தி மொழி கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியதை சுட்டிக்காட்டினார்.
1: நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 இலக்கு, நம் அனைவரும் அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரிக்ஸ் விழா மாநாடு, அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இது மூலியமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் கோயிலினுடைய முகப்ப பேக்டிராப்ல வச்சு இந்த உலக தலைவர்கள் எல்லாம் வரவேற்றது ஒவ்வொரு தமிழனுக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறார். காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இன்று தொடங்கவுள்ள G20 எரிசக்தித்துறை அமைச்சர்களின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் அங்கு சென்றுள்ளார்.

0: ார் ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக ஹியூஸ்டனில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் இந்திய கலாச்சாரத்தை பேணி காப்பதில் அவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்லாந்தில் உள்ள ஃபிலோமெல் கடற்படை தளத்தில் அந்நாட்டு கடற்படை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் கூறியுள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளின் நலன்கள் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பங்களாதேஷின் வளர்ச்சிக்காக உலக நாடுகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்தார். பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1022 அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து பரவி வரும் இந்த நோயால் மேலும் 905 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலால் இந்த ஆண்டு 149 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1561 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பு, புத்தாக்கம், நிலையான நிதி ஆதாரம் போன்றவை அவசியம் என்று கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டெட்ரோஸ் அதனோம் கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடித்து நேரிட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஹர்னாய் மாவட்டத்தில் உள்ள இந்த சுரங்கத்தில் எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து நேரிட்டதாக அம்மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் கல்வி நிறுவனம் மதுரையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. 15 முதல் 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி வருவதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு ஜான் டேவிட் தெரிவித்துள்ளார்.
2: மக்கள் கல்வி நிறுவனம் என்பது மத்திய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்ற மினிஸ்ட்ரிக்கு கீழே தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து மதுரையில் நடந்துச்சு. இதனுடைய முக்கியமான நோக்கம் 15 வயதிலிருந்து 49 வயது வரை பெண்களுக்கோ தொழில் பயிற்சி கொடுப்பது. மினிமம் ஒருத்தருக்கு ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தேவை என்பதை நம்முடைய அரசாங்கங்கள் ப்ரொமோட் பண்ணுவதற்காக, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்ப்பதற்காகவும், நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த தொழிற்பயிற்சி செய்கிறாங்க. மக்கள் கல்வி நிறுவனம் தொழிற்பயிற்சி கொடுப்பதை தாண்டி லிவ்லிஹுட் செல் நிர்மாணித்து அதன் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு லைவ்லிஹுட் செல் ஒன்றும் உருவாக்கி இருக்கிறது. இந்த செல் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை துவங்க வேண்டும், தொழிலை துவங்கினவர்கள் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்தவர்கள் அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும்.
0: குஜராத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்திநகர், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துவாரகா, போர்பந்தர், கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகாரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சம்பரன், போஜ்பூர், கோபால்கஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா். உலகக்கோப்பை

0: வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்ம தேவரா தங்கப்பதக்கம் வென்றார். மெக்சிகோவின் சால்டிலோவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் நகானிஷி ஜூனியாவை 6-5 என்ற கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை தீரஜ் பொம்ம தேவரா படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கபீர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்ம தேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், கேரளத்தின் தெற்கு கடலோர பகுதிகளிலும் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்க கடற்பரப்பின் தென்பகுதிகளில் வீசக்கூடும். 16 தேதியன்று நாளை மறுநாள் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு, தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. 17 தேதியன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். அன்றே காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள வடக்கு பகுதிகள், தென்கிழக்கு தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 1.4 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.6 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
5: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
5: அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
2: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஹலோ, யாருப்பா பேசுறது?
7: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
6: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
7: நீங்க செல்லம்மா தானே?
6: நான் தான் செல்லம்மா, என்னவா?
7: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
6: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
7: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
6: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
7: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
7: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
7: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
6: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
7: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
6: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
7: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
6: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி,

0: உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுப்பிட்டு கையில காசை கொடுதாயே, போனை கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி பாட்டி?
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க. யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Home Minister Amit Shah has said the presence of multiple languages in India is the biggest strength of the country. Sharing a video message on Hindi Divas today, he said,

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே. பரமேஸ்வரி.
2: சாதாரண பொருட்களை கூட அழகிய கலைப்படைப்பாக மாற்றி கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் தனி நபர்கள் வரை அனைவரின் கொண்டாட்டங்களையும் தங்களின் நேர்த்தியான பேக்கிங் மூலமாக மெருகூட்டும் ஒரு திறமையான ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் மேம்.
3: வணக்கம்
2: மேம். என்ன மாதிரி பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதோட தொடக்கத்தை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா?
3: ஐயா, இந்த கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியில நாங்கள் 9 இயர்ஸாக இருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்ப வி ஸ்டார்டட் இட் அஸ் அ ஒரு கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட், அவங்களுக்கு பிடிச்ச அவங்க ஒரு லவ்டு ஒன்னாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டராக இருக்கட்டும் அப்பா அம்மா, அவங்களுக்காக கொடுக்குற ஒரு கிஃப்ட் அவங்களுக்காகவே பண்ணது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாக அவங்க நேம் போட்டு அவங்களோட பிக்சர்ஸ் வச்சு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து வி ஆர் சப்ளைங் இட் டு கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், ஹேம்பர்ஸ், நிறைய ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி பிஸ்னஸாக அது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இப்போ எங்ககிட்ட வந்து 2 பிஸ்னஸாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஒன்று வந்து ஒரு பர்சனுக்காக கஸ்டமைஸ்டாக பண்ணுறது, இன்னொன்று வந்து இப்போ வெட்டிங் ஈவெண்ட்ஸ், பேபி ஷார் ஈவெண்ட்ஸ், கார்ப்பரேட் கிஃப்டிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். வி ஹாவ் பின் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் லாஸ்ட் 9 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம்.
2: ஓகே மேம். மேம், இந்த கிஃப்ட் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி மேம் வந்தது?
3: ஆக்சுவலி வந்து நானும் என் சிஸ்டரும் சின்ன வயசுலேருந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் வரும், அதில் குட்டி குட்டி பில்டிங் பிளாக்ஸ் பண்ணுறது, ஜேசிபி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன வயசில் அதை நாங்கள் நிறையா பண்ணோம். அதை எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த சித்தி குச்சி வச்சு சன்ஃப்ளவர் பண்ணுறது அந்த மாதிரிலாம், பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ்னு காலேஜில் நாங்கள் ப்ரைஸ் வாங்குவோம், ஸ்கூலில் அந்த மாதிரி காம்படிஷனில் வந்து ப்ரைஸ் வாங்குறது, அதுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் அப்படின்னா நாங்களே கிரீட்டிங் கார்டு பண்ணுறது, நாங்களே கிஃப்ட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தோம். காலேஜில் வந்து பீப்புள் ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் இட். என் தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது கிளாஸ்மேட்ஸ்லாம் ஏ எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணித்தரையா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சப்போ ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் திங்க் பண்ணோம், இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ கிஃப்ட்டுங்கிறது ஒருத்தவங்க கொடுக்கும்போது சும்மா வாங்கி கொடுக்கக்கூடாது, ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்க கொடுத்த கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு 75 ருபீஸ், 100 ருபீஸ்னு சார்ஜ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் எங்களுக்கு புரிஞ்சது அந்த 100 ருபீஸ் அந்த கிஃப்ட் பண்ண முடியாது. அகைன் இது வந்து நம்மளுக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனால் காலேஜ் ஃபேர்வெல்க்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனியர்ஸ், ஏ ஃபேர்வெல் கிஃப்ட் பண்ணித்தரையா, ஒரு 70 கிஃப்ட் பண்ணித்தரையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தது தான் இந்த பிஸ்னஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு பே பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் அப்படி பண்ண ஆரம்பித்தோம்.
2: ஓகே மேம். இந்த தொழிலை தொடங்குறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் மேம் உங்களுக்கு தேவைப்பட்டது?
3: ஆரம்பித்தது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்ட்டாக ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்படலை. சொல்லப்போனால் ஒரு 200-300 பொதுவான அளவாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ணது எல்லாமே பேப்பரில், ஒரு சார்ட்டில், பேப்பரில், வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு, சொல்லப்போனால் பழைய ஸ்க்ரீன்ஸில் இருக்கிற பார்டரை கட் பண்ணி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதில் எங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எங்களுக்கு பெருசாக தேவைப்படலை. அண்ட் ஆல்சோ ஒரு 1000 ருபீ இருந்தாலே பண்ண முடியுங்கிற மாதிரியான பிஸ்னஸ் தான் கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்ட். ஆனால் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஆனால் அதுவுமே எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சோன்னே மக்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே வந்து ப்ரீபெய்டு தான், ஃபுல் அட்வான்ஸ் முதலே கஸ்டமர்கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு அவங்க சொல்கிற ஐட்டமாக அவங்க சொல்கிற அந்த காசுக்குள்ளே நாங்கள் வாங்க ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அப்போ தேவைப்படலை. ஆனால் இது ஒரு சாதாரண வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணவே ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது சிறு தொழிலாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பீப்புள் ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதுக்கு யூ கேன் ஸ்டார்ட் வித் ஈவன் 1 லாக்ல கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படிப்பட்ட பிஸ்னஸாக கொண்டு போறீங்கிறத பொறுத்து.
2: இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ட்ரைனிங் மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா மேம்?
3: ஆக்சுவலி சொல்லப்போனால் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு ஆசையே வந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங், கிரியேட்டிவிட்டி அது மட்டும் தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட். ட்ரைனிங் தேவைப்படல. நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ஸ்லாம் அந்த டீச்சர்ஸ் வந்து கிராஃப்ட் சொல்லி கொடுப்பாங்களே, அதுதான் எங்களோட ட்ரைனிங் ஆக்சுவலி சொல்லப்போனால். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இதில் கோஃபண்டராக இருக்காங்க. அவங்க தான் ஈஸ் ஃப்ரம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேக்ரவுண்ட். ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெரிய பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது, சோஷியல் மீடியாவில் எப்படி ஆட் ரன் பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக எம்பிஏ டிகிரி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரைனிங் இருந்தால் போதும். அதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் ஷாப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோர்சஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். எம்பிஏ

0: டிகிரி தான் படிச்சுட்டு ஒரு பிசினஸ் ரன் பண்ணுங்கிற அவசியம் இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் உங்களுக்கு எடுத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாமே நீங்கள் வந்து பட்டுப்பட்டு தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும்.
1: மேம், இப்போ நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன நீங்கள் கூட பகிர்ந்துக்க முடியுமா?
0: சவால்கள்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தோம். ஒரு 21 அப்படிங்கிற இருக்கும்போது நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு விஷயமே ஃபினான்ஷியல் சேலஞ்ச்னு சொல்லலாம். எப்படின்னா, கஸ்டமர் கிட்ட நாங்கள் முதல்ல காசு வாங்க மாட்டோம். அது எங்களுக்கு வந்து காசு வாங்குறதுக்கே ஒரு குச்சமாக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, நம்ம ஒரு பேஷனில் பண்ணுறோம், கிராஃப்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அப்புறம் வி ஸ்டார்டட் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்காமல் கொடுத்துடுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கு திருப்பி திருப்பி போய் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு விமன் ஓன்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப நம்மளை நிறைய பேர் சீரியஸாக பார்க்க மாட்டாங்க, வெண்டா சீரியஸாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரும்போது இப்போ நான் அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஒரு 200-300 பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ 30,000-40,000 சீரியஸாகவே ஒரு விமன் ரன் பண்ணுற பிஸ்னஸ்னால் அந்த விமனை சீரியஸாக பார்க்காத ஒரு இதில் தான் நம்ம இருக்கும். இப்போ நாங்கள் கேட்டால், நீங்கள் அதை பண்ணிடுவீங்களா, நீங்கள் அதை கொடுத்துருவீங்களா, இந்த பிஸ்னஸ் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வெண்டா சைடிலே ஒரு டவுட் இருக்குது. இன்னொன்று, ஒரு 50,000 நம்ம கிட்ட பே பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு விமன் ஓன்டு பிஸ்னஸாக இருக்குது, இவங்க என்னைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர் வரதுக்குமே எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறப்ப ஒரு காசை வந்து வாங்காமல் நம்மளை திருப்பி தைரியமாக போய் கேட்குறப்ப அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் நிறையா ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ்லாம் இருக்க தான் செய்யுது. எம்ப்ளாயிஸை ரீட்டைன் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நான் லேபர்னு சொல்ல மாட்டேன், எங்கள் டீம் எப்பவுமே டீம் தான் சொல்லுவேன். இந்த ஒரு சீரியஸ் பிஸ்னஸ்னு அவங்கள ஒரு பிலீவ் பண்ண வச்சு அவங்கள ரீட்டைன் பண்ணுறது ஒரு 2-3 வருஷம் நம்ம கூட இருக்க வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இங்கே வந்து ஸ்டாஃப் ப்ரொக்யூர்மெண்ட் நாங்கள் இப்போ ஏஜென்சி கிட்ட போகிறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டாஃபை திருப்பி எடுத்து அவங்களை இருக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்டாஃப் ரிட்டைன்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வெண்டாஸ் நம்ம சீரியஸாக பார்க்காதது. ஏன்னா ஒரு விமனோட சேலரிங்கிறது பீப்புள் ஸ்டில் சீஸ் அஸ் அ பாக்கெட் மணி. ஒரு வீட்டில் ஒரு அடிஷ்னல் இன்கமாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு மெயின் இன்கமாக ஒரு விமனோட பிஸ்னஸ் பார்க்குறதில்ல. ஸோ ஃபேமிலி சைட்லேருந்துமே எனக்கு ஆக்சுவலி இல்லை, பட் ஜென்ரலாக நான் பார்க்குற இடத்துலேருந்து நான் பார்க்குறேன், ஒரு விமன் பிஸ்னஸ் பண்ணணும்னா வீட்டில் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு கல்வியே விமனுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது இல்லையே. ஒரு பொண்ணுக்குனா சும்மா ஒரு டிகிரி தானே பார்க்குறோம். அவங்க கொடுக்கப்போற ஆப்ஷனே முந்தைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரு டீச்சர், நர்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு இன்ஜினியரிங் பசங்க பண்ணால் போதும், பொண்ணுங்க தேவையில்லைன்னு. ஸோ விமனுக்கு எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான். ஒரு மென் வந்து அந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுறத விட ஒரு உமன் ஃபேஸ் பண்ணப்ப ரெண்டு டபுள் ட்ரபிளாக தான் அவங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணும், உலகத்தையும் ஃபேஸ் பண்ணும். ஸோ ஒரு உமன் ஓன் பிஸ்னஸ்னா நிறைய விஷயம் சேலஞ்சாக தான் போயிட்டு இருக்கும்.
1: நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ சவால்களை வந்து கண்டிப்பாக இதை தொடங்கிட்டு இருக்கு.
0: கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இது
1: ஓகே மேம். வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை தொடங்க முடியுமா மேம்?
0: வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக இந்த தொழிலை தொடங்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலுமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு நீங்கள் எடுத்தோன்னே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி எடுத்தோன்னே பெரிய ஒரு ஷோரூம் போடுறது, சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு ஷோரூம் கிடையாது. இட்ஸ் பின் 9 இயர்ஸ் ஆனாலுமே எங்களுக்கு இந்த ஷோரூம் கிடையாது. வீட்டிலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த பிஸ்னஸை எப்படி ஃபியூச்சர் பார்க்குறீங்க, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் உங்களோட பாக்கெட் மணிக்காக தான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை என்னோட ஓன் எக்ஸ்பென்ஸ், ஏன்னா உமன் எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா என் கை செலவுக்காகும், வீட்டு செலவுக்காகும் அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அது ஒரு ஃபியூச்சரா பாக்குறது மேக்ஸிமம் கிடையாது. அது நான் தப்பா சொல்லல, எனக்கு நான் சமாளிக்கிறது கிடைச்சா போதும், எப்படிங்களுக்கு ஃபீஸ் கட்ட கிடைச்சா போதும், அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. அது வரைக்கும் நீங்க வீட்ல இருந்து பண்ணலாம். பட் இது ஒரு ஃபியூச்சர், இந்த பிசினஸ் நான் பார்க்க போறேன், இது ஒரு பெரிய பிராண்டா நான் பில்ட் பண்ண போறேன், சோஷியல் மீடியாலையும் சரி ஒரு பெரிய ஷோரூமா வைக்க போறேன் அப்படின்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு கண்டிப்பா வீட்ல இருந்து மட்டும் பண்ணா பத்தாது. ஒரு இனிஷியலா ஒரு 6 மாசத்துக்கு நீங்க பண்ணி பழகிறதுக்கு வீட்ல இருந்து பாக்கலாம். பட் இது ஒரு ஃபியூச்சரா பார்க்க போறீங்க அப்படின்னா வீட்ல இருந்து பண்றது கண்டிப்பா பத்தாது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிதான் ஆகணும், உங்களை தாண்டி இன்னொருத்தர ஹையர் பண்ணிதான் ஆகணும், எல்லாமே நானே பண்ணிடுவேன் அப்படிங்கறது இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் ஆல்சோ லைக் இங்கேயும் திருப்பி ஒரு உமன் பண்ணணும்னா நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு வீட்டிலேருந்து மட்டும் ஃபியூச்சராக ஒரு பிஸ்னஸை பார்க்க முடியாது.
1: ஓகே மேம், இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சந்தை அறிவு, அந்த சோர்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கேருந்து மேம் வாங்கணும்?
0: நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நான் வந்து பெரிய இடத்துல இருந்து மொத்தமாக பல்காக வாங்குவேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தட் வோன்ட் ஒர்க். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வர வரைக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து இப்போ கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கின பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர், என்னென்ன பக்கத்தில் இருக்கோ பக்கத்தில் வெண்டாஸ் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணணுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கணும். பக்கத்துலயே நீங்க போய் பாருங்க, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்க, நேர்ல பார்த்து அதை தொட்டு பார்த்து ஒரு முதல்ல ஒரு 5 பீஸ் வாங்குங்க, ஒரு 4 பீஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க அது எப்போ ஒரு 100 பீஸ் 200 பீஸ் ஆகுதோ அப்ப நீங்க ஹோல் மேனுஃபேக்சர் கிட்ட போறது ஓகேவா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க நிறைய பொருட்கள் பக்கத்துல இருந்த சோர்சிங்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய மேனுஃபேக்சர் கிட்ட போகும்போது உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒரு அடி விழுகும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே 10,000 யூனிட் வாங்கணும், 20,000 யூனிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்டார்டிங் பண்றப்ப மேக்ஸிமம் பக்கத்துல இருக்கிற லோக்கல் வெண்டாஸோ அந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அவங்களை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்.
1: இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பக்கத்தில் இருக்க கடையிலேயே வாங்கணும்னா, அதில் எப்படி மேம் குவாலிட்டியான பொருளை வந்து செலக்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் தொடங்கலாம்?
0: சொல்லப்போனால் ஆக்சுவலி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு 1,000 பீஸ் வாங்க சொல்கிறாங்கன்னா 1,000 உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்க லோக்கல் மேனுஃபேக்சர் கிட்டயோ ஒரு லோக்கல் வெண்டா கிட்டயோ போகும்போது நீங்கள் நேரில் பார்த்து வாங்குவீங்க. நீங்கள் வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்ணி தொட்டு டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அது குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும், அதில் என்ன வெரைட்டி

0: இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் எடுத்தா கூட அதுல எத்தனை ஜிஎஸ்எம் இருக்குன்னு இருக்கு. நீங்க 100 ஜிஎஸ்எம் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை, 300 ஜிஎஸ்எம் வேணுமா, 150 ஜிஎஸ்எம் வேணுமா, இது எல்லாமே நீங்க நேர்ல பார்க்கும்போது லோக்கல் வெண்டர்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராடக்ட் நாலேஜ் உங்களுக்கு அங்க இருந்தா டெவலப்பே ஆகும். நீங்க வாங்குற பெண்ணாகட்டும், இதுல என்ன பேஸ்ட் நான் பென் யூஸ் பண்ண போறேன், கேலிகிராஃபி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அதுக்கு என்ன பெண்ணெல்லாம் நீங்க லோக்கல் வெண்டர்ஸ் கிட்ட பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுமே.
1: ஓகே மேம்.

0: இப்போ இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அது ஒரு மெட்டீரியலாக இருக்குது, இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மெட்டீரியல் இதை வந்து எடுத்துகிட்டு போனால் இது வந்து இன்னும் நல்லா பாப்புலர் ஆகும் அப்படின்றத எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்?
1: ஃபஸ்ட்டு என்றைக்குமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராடக்டை மாற்றவே மாட்டேன். இப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு, ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதை போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொருள் அந்த மக்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ட்ரெண்டுக்காக நீங்கள் பண்ணும்போது அந்த ரீல் வைரல் ஆகலாம், உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலாம், திருப்பி வாங்குவாங்களா, திருப்பி பிஸ்னஸ் கிடைக்குமா, அது குவாலிட்டியான பொருளா, நீங்க எப்படி அதை வந்து ட்ரெண்டுக்காக மட்டும் நீங்க விற்கிறீங்க அப்படின்னா சஸ்டெயின் ஆகவே முடியாது. இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் இருக்கும், நீங்க ஒரு 1000 பீஸ் எடுத்து வச்சிருவீங்க, நாளைக்கு ட்ரெண்ட் போயிடுமே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ அந்த 1000 பீஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓல்டு ட்ரெண்ட் வாங்க மாட்டேன்னு மக்கள் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ நான் சொல்றது எல்லாமே என்னன்னா, மக்களுக்கு அது யூஸ் ஆகுமா, அதை டெய்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் வர ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க ஒரு கொடுக்குற அந்த பொருள் குவாலிட்டியா இருந்தாதான் திருப்பி அவங்க வாங்குவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் போகும். சொல்ல போனா எங்களுக்கு இந்த 9 வருஷம் நான் பிசினஸ்ல இருந்தாலுமே 9 வருஷமும் வருஷம் எங்கிட்ட கேலண்டர் வாங்கணும்னு வந்து வாங்குறவங்க இருக்காங்க. அது ஒரு ட்ரெடிஷனாவே வச்சுக்காங்க. இப்ப வரலட்சுமி பூஜைக்கு லாஸ்ட் 3 வருஷம் உங்ககிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு 4வது வருஷம் எங்கிட்ட வாங்குறவங்களும் இருக்காங்க. அது எப்படி வராங்க? அந்த குவாலிட்டி இருக்க போய் அந்த பொருள் அவங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது, ஓகே நான் இந்த பிராண்ட்ல இருந்து அந்த பொருள் வாங்கினேன், நல்லா இருக்கு, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்கணும். ட்ரெண்டுக்காக நீங்க ஓடுனீங்கன்னா அந்த ட்ரெண்ட் 1 மாசம் கூட இருக்காது, அடுத்த வாரம் நான் வேற ஒரு பொருள் ட்ரெண்ட் ஆகும், அப்ப நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்குமே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி இருக்கும். சோ நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் ட்ரெண்ட். நான் கொடுக்குற பொருள் மக்கள் டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், அதை பார்க்கும்போது எங்க பிராண்ட் நேம் தெரியணும், அவங்க திருப்பி வரணும். எனக்கு ஒரு புது கஸ்டமர் எடுக்கிறத விட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரை வந்து திருப்பி வரதான் எனக்கு ஈஸி. ஒரு கஸ்டமர் வந்து இருக்கிறவங்கள வந்து ரிட்டைன் பண்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புது கஸ்டமரை போகாம. அதனால ஐ பிலீவ் இன் திஸ் நான் ஐ டோன்ட் கோ ஃபார் ட்ரெண்ட். என் பேஜ் பார்த்தீங்கனாலே, சோஷியல் மீடியாவில் எங்களோட பிஸ்னஸை பார்த்தீங்கனாலே அந்த ட்ரெண்டாக இருக்கிற பொருள் இருக்காது. இது நான் ரொம்ப ஒரு எத்திக்ஸாகவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஐ டோன்ட் டூ தட் அப்படிங்கிற மாதிரி.
0: ஓகே மேம், தொழில் தொடங்கும் போது

0: முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது வந்து வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய பொருட்களை வாங்க வைக்கிறது தான். அது எப்படி நம்மளுடைய பொருட்களை வாடிக்கையாளரை வாங்க வைக்க முடியும்?
1: நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிசினஸ் எல்லாமே சோசியல் மீடியாவை நம்பியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் பொருளை மட்டும் காமிக்க மாட்டேன். நான் என்ன காமிப்பேன், நான் யாரு, எனக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு, நான் எத்தனை வருஷமா இதை பண்றேன். என் ஃபேஸ் வந்து ஒரு ட்ரஸ்டாவே ஆயிடுச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே ஓகே இந்த பொண்ணு இந்த பிசினஸோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தெரியும். இவங்களை நம்பி நான் வாங்கலாங்கிற ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டே என்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு வரும். நான் வந்து பண்ற இடத்த காமிப்பேன். நான் என்றைக்குமே வந்து ஒரு ஃபேன்சி செட்டப் சோசியல் மீடியா பேஜை பார்த்தாலும் சரி, எங்கள் பிராண்டை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபேன்சி செட்டப் வச்சிருக்க மாட்டோம். ஒரு அன்ரியலிஸ்டிக் செட்டிங் இருக்காது. நான் எங்கே உட்காந்து ஒர்க் பண்ணணும் அதை அப்படியே காமிப்பேன். திஸ் இஸ் த பிளேஸ் ஐ ஒர்க், திஸ் இஸ் ஹவு மை டீம் உட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் கிடையாது, என் டீமையும் காமிப்பேன். எந்த ஒரு பிராண்ட் நம்பி ஃபஸ்ட்டு வந்து தன் முகத்தை காமிப்பாங்க, அவங்க ஜென்யூனாக இருக்கும்போது, அவங்க ஹானஸ்ட்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது, 100% அவங்க ப்ராடக்ட் மேலேயும் அவங்க பண்ணுற தொழில் மேலேயும் நம்பிக்கை இருக்கும்போது தான் இது என்னோட பிராண்ட் நானே மக்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நான் வரும்போதே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்துடும். இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க நிஜமாக ஒரு ஹியூமன் ஒர்க் ஆகுறாங்க, அவங்க இத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல இருக்கு, அவங்க ரிவ்யூ இவ்வளோ ஓப்பனாக இருக்கு அப்படிங்கிறப்ப பீப்புளுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பிலீவ் ஆகும். ஒரு பிஸ்னஸ்ல வந்து ட்ரஸ்ட்டை பில் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தோன்னே பீப்பிள் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க வர எல்லா கஸ்டமரையும் நீங்க ஒன் டைம் பையா பார்க்கக்கூடாது. நான் பண்றது ஒரு கிஃப்டிங் கம்பெனி அப்படிங்கிறப்ப அது அக்கேஷன் பேஸ்டு கம்பெனி. நான் இன்னைக்கு என்கிட்ட அவங்க ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு கிஃப்ட் வாங்குறாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்குவாங்க, அவங்க பேபி ஷாருக்கு கிஃப்ட் வாங்க, நேமிங் செரமனின்னு ஒரு வீட்டில் 1000 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வராது, நிறைய ஃபங்க்ஷன் வரும். வரலட்சுமியிலிருந்து சஷ்டி பூர்த்தி வரைக்கும் எல்லாமே வரும். அப்போ அந்த கஸ்டமரை நான் ரிப்பீட்டடாக வாங்க வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நான் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்டேருந்து எனக்கு ஒரு 5 பர்ச்சேஸ் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கஸ்டமராக நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்படும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பியர் ஆகுங்க. நீங்கள் தைரியமாக ஒரு வீடியோ போடுங்க, இது நான் தான் காமிங்க. நீங்கள் எதையுமே காமிக்காமல் பொருளை மட்டும் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை எப்படி நம்புவாங்க? கேமர்ஸ் நிறையா வந்துட்டாங்க சோஷியல் மீடியாவில், காசு போட்டு பிளாக் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப ட்ரஸ்ட்டை பில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் பில் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி நான் வீடியோ போடுவேன், டெய்லி நான் என்ன நடக்குது எங்கள் பிஸ்னஸ்லங்கிறத நான் காமிப்பேன். இப்படி தான் நடக்குது அண்ட் பேக்லாஷஸும் நான் காமிப்பேன். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணால் என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறதே நான் காமிப்பேன்.
0: மேம், ஈகோ ஃப்ரெண்ட்லி பொருட்களுக்கு இப்போ சந்தையில் வந்து நல்ல வரவேற்பு இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது. பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு. கவர்மெண்ட்டும் அதுக்கான இனிஷியேட்டிவ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பொருட்கள் நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி தான். தமிழ்நாட்டில் என்னென்ன பொருட்கள் ரொம்ப அதிகம், ஜூட் அதிகமாக போகுது, பாம் லீஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய அதிகமாக போகுது, கிளாத்தில் பார்த்திங்கன்னா ரா சில்க்கு, ப்ரொக்கேட் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க, ஜூட்லாம் நிறையா பண்ணுறாங்க, ஜூட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பட் என்னென்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் அதையே பேஸ் பண்ணி ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி கிஃப்டாக கொடுக்கும்போது அந்த பொருளோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ இப்போ பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, பெருசாக கொடுத்த ஒரு ஃபீல் வருது. இதில் அவ்வளோவா வரமாட்டேங்கிறதுனால பீப்புள் வந்து இது பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. பட் ஓன் யூஸ்க்காக பார்த்தீங்கன்னா நிறையா வாங்குறாங்க. இப்போ அதுக்கே நிறையா பாம் லீஃப் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய ஷோரூம்ஸ் சென்னையில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சாரி பாக்ஸ் வாங்கினாலும் ஒரு பாம் லீஃபில் போய் 1000 ரூபி கொடுத்து கூட ஓன் யூஸ்க்கு வாங்கிக்கிறாங்க. பட் ஒரு பல்க் கிஃப்டிங் இண்டஸ்ட்ரின்னு வரப்போ அங்கே இது அவ்வளோவா ப்ளே ஆக மாட்டேங்குது. நிறைய இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் பீப்பிள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நான் நிறையாவும் கொடுக்குறேன், காசும் கம்மியாகுது அப்படிங்கிறப்ப.
0: இப்போ நிறைய பொருட்களை வாங்கும் போது அதுக்கான வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும்ல, அதை தடுக்கிறதுக்கான முறைகள் என்னென்ன இருக்கு மேம்?
1: 100% இதுதான் நாங்கள் இப்போ வரைக்குமே ரொம்ப ஃபேஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கற்றுக்க போனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க நிறைய இன்டர்வியூஸ்லையும் சரி, இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து இந்த கிஃப்டிங் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கான ப்ராப்பர் அவேர்னஸும் சொல்லப்போனால் எனக்கு அந்த அவேர்னஸ் 100% கிடச்சிச்சானா கிடைக்கல. 9 இயர்ஸ் அந்த பிஸ்னஸில் இருக்கேன், நான் இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேஸ்டேஜ் நான் என்ன பண்ணேன், அதனால் வந்து காசு கம்மின்னு சொல்லி நான் கொடுக்கவும் முடியாது, மக்கள் கிட்ட வந்து இது பண்ண முடியாது, நான் செல் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கணுங்கிற பின்பம் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும். எனக்கு இப்போ வரைக்குமே அதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது நானாக கற்றுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன், ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ராச் வந்த பொருள் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பேன், என் வீட்டு ஃபங்க்ஷன் கொடுப்பேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு வேணுமா நீ யூஸ் பண்ணிக்கிறியா அப்படி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியதே தவிர அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியல. ஒரு கம்மியான குவாலிட்டி வந்து என்கிட்ட வந்துருச்சு, ஒரு பொருள் லைட்டாக டேமேஜ் ஆகி வந்துச்சு, அதை சரி பண்ணி என் மக்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது, என்கிட்ட காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே எனக்கே ஒரு ஃபுல் அவேர்னஸ் இல்லை. அதை தடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்களுக்கு ஒரு சரக்கு வருது, 100-1000 பீஸ் எனக்கு ஸ்டாக் வருதுன்னா குவாலிட்டி செக்கிங் பண்ணுவோம். அது வந்த 2 நாள்லேயே மேனுஃபேக்சருக்கு ரிப்போர்ட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் வர ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். என்கிட்ட இருந்து தேங்குற பொருட்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே இன்ன வரைக்கும் நாங்கள் புரியல. நாங்கள் வந்து அதை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ அது கிஃப்டாக சும்மா கொடுக்கறது இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு ஒரு மெயின் வழி என்னன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட நாங்கள் இப்போ கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 100 பொருளுக்கு ஒரு பொருள் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற எங்களுக்கு ஒரு சினாரியோ. முன்னாடியெலாம் 100 பொருளுக்கு 10 பொருள் வேஸ்ட் ஆகும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நாங்கள் இன்வென்ட்ரியை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுனால வந்தோடனே அதோட குவாலிட்டி செக்கிங் பண்ணிவிட்டு உடனே மேனுஃபேக்சருக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். இல்லைனா இப்போ இருக்கிற பொருளுக்கு இன்னொன்று நிறைய மேனுஃபேக்சர்ஸ் அதை எடுத்து அந்த பொருளை

0: ஒர்க் பண்ணி திருப்பி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதில் நம்மளுக்கு காசு செலவாக தான் செய்யும். பட் ஆனால் அந்த வேஸ்ட்டை தட்டுக்கிறதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: ஓகே மேம், இப்போ பொருட்களுக்கான விலை நிர்ணயம் எந்த பேசிஸில் பண்ணுறீங்க?
0: இப்போது நீங்கள் ஒரு பொருள் வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 20 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு நீங்கள் விற்க முடியாது. அதுக்கு GST இருக்குது, அது வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இருக்குது. இப்போ எங்களுக்கு அது வந்தோடனே நாங்கள் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அது குவாலிட்டி செக்கிங் பண்ணி வைப்போம். அப்போ அதுக்கான லேபர் காஸ்ட் இருக்குது. இன்னொரு காஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேத்துக்கு, அதாவது MBA படிக்காதவங்களுக்கோ இல்லை பிஸ்னஸ் ஃபீல்டில் ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கோ என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ் இருக்கிறீங்க, அந்த பொருள் அந்த வேர் ஹவுஸில் என்ன ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதுங்கிறதுக்கும் நீங்கள் ப்ரைஸ் வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 8-5 ட்ரே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 100 ட்ரே உங்கள் வேர் ஹவுஸில் ஒரு பெரிய மேஜர் பொசிஷனை எடுத்துக்கும். அப்போ அது வேர் ஹவுஸோட ரெண்ட் என்ன, அந்த ரெண்ட்டில் இந்த பொருள் என்ன போர்ஷன் எடுத்துக்குது, அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நீங்கள் வேர் ஹவுஸ்க்கு இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா 1 லேக் 2 லேக் அவ்வளோ ரெண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன பொருள் நீங்கள் வைக்கிறத விட பெரிய பெரிய பொருள் வைக்கும் போது பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதுக்கான சார்ஜ் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். நாங்கள் பண்ணும்போது அதுக்கு எல்லாத்துக்கான சார்ஜும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதோட காஸ்ட் என்ன, அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ செலவாச்சு, ஒரு 600 ரூபீஸ் ஷிப்பிங் கொடுக்குறீங்க, 550 பொருள் வந்திருக்குன்னா டிவைட் பண்ணி அதோட சார்ஜ் ஆட் பண்ணுவோம். அது குவாலிட்டி செக்கிங் பண்ணுற லேபர் சார்ஜ் ஆட் பண்ணுவோம். அதை எடுத்து வைக்கிற அந்த போர்ஷன் எவ்வளோ எடுக்குது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வைக்க முடியும். அப்படி வைக்கிறப்ப என்னால் மார்ஜின் பெருசாக அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஆவரேஜாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னா 20% கூட அவ்வளோதான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஆட் ஆன்ஸ் நிறையா வாங்குவாங்க. ஆட் ஆன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை போட்டு வைக்கிற பை வாங்குவாங்க. அந்த பையில் என்னால் பெரிய மார்ஜின் வைக்க முடியாது, அதில் ஒரு குட்டி மார்ஜின் தான் வைக்க முடியும். அப்புறம் மஞ்சள் குங்குமம் வாங்குவாங்க, சாக்லேட் வாங்குவாங்க, இதிலெல்லாம் பெரிய பெரிய மார்ஜின் வைக்க முடியும். அப்போ அந்த பொருளுக்கு வைக்கிற மார்ஜின் மட்டும்தான் என் பிஸ்னஸை ரன் பண்ணுறது. அதில் எங்களால் வைக்க முடிஞ்சது அளவுக்கு ஒரு சில பொருளுக்கு 20 வைப்போம், ஒரு சில பொருள் ஹேண்ட்மேடாக இருக்கும், ஹேண்ட்மேடுக்கு ரொம்ப அதிக வேல்யூ. அப்போ அதுக்கு எங்களுக்கு மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 35% நாங்கள் வைப்போம். சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் இருந்தால் அதெல்லாம் கம்மியாக தான் வைக்க முடியும் மார்ஜின். இல்லை மார்க்கெட்டை உடைக்காமல் நாங்கள் ப்ளே பண்ணணும் தான் நினைப்போம்.
1: ஓகே மேம், இந்த தொழிலில் தோராயமாக எவ்வளவு சதவீத லாபம் வந்து கிடைக்கும் மேம்?
0: இந்த தொழில் நீங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்கு. நீங்கள் சிறு தொழிலாக வீட்டிலிருந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இல்லை ஒரு என்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய வேர் ஹவுஸ் எடுத்து எங்கிட்ட இப்போ 32 பேர் வேலை பார்க்குறாங்க, 32 பேரோட சேலரி பார்க்கணும், அதை வேர் ஹவுஸோட ரெண்ட் பார்க்கணும், நாளை என்னோட வேஸ்டேஜ் பார்க்கணும் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா. இப்போ நீங்கள் சிறு தொழில் பண்ணுறவங்கள்ட்ட அந்த வேஸ்டேஜ் அவ்வளோவா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு மட்டும் பொருள் வாங்குவாங்க, அதை மட்டும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேர் ஹவுஸ் தேவை கிடையாது. அந்த பொருளை முன்னாடியே எடுத்து வைக்கணும், அது விற்காமல் ஒரு 6 மாதம் இருந்துச்சுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சொல்லப்போனால் அவங்களுக்கு 40-50% லாபம் இருந்தால் கண்டிப்பாக அதை விட அதிகமாக கூட இருக்கலாம், அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க மார்க்கெட்லங்கிறத பொறுத்து. பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18% கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போ நாங்கள் வந்து 20 லட்சம் ரூபாய் ரெவன்யூ வருது அப்படின்னா அதில் எங்களுக்கு 18% கிடைச்சாலே அது பெரிய விஷயம். அப்படி தான் இந்த மார்க்கெட் ப்ளே ஆகும்.

0: வாடிக்கையாளர்கிட்ட ஒரு பொருளை விற்கும் போது அந்த வாடிக்கையாளர் இந்த பொருளோட விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வாடிக்கையாளரை எப்படி மேம் நீங்க சமாளிப்பீங்க?
1: இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த கிஃப்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நீங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். பீப்புள் எடுத்தோடனே அவங்க கம்பேர் பண்றது ஒரு பெரிய பிராண்டோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களோட விலை எதுவா இருக்கு, உங்களோட விலை இது, இதை நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது. எது கம்மியோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்கதான் போறாங்க. பட் நீங்க குவாலிட்டியை பார்க்கணும். ஒரு மாஸ் ப்ரொடியூஸ்டு இருக்கிற ஐட்டமுக்கும் உங்களுக்காகவே செய்யற ஒரு ஐட்டமும் இல்ல உங்களுக்கு ரொம்ப சின்ன குவாலிட்டியில செய்யற ஐட்டமுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க குவாலிட்டியை பார்த்துதான் நீங்க பிரைஸ் சொல்லணும். ஒரு சாதாரண ஒரு கடையில போய் நீங்க ஒரு இட்லி சாப்பிடுறீங்க, இன்னொரு பெரிய கடையில போய் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஒன்னு இருக்கா, என்ன மாதிரி சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு, உங்களை உட்கார வச்சு சேர் போட்டு டேபிள் போட்டு ஏசி போட்டு அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கான விலையும் நீங்க நார்மலா ஒரு கயந்தி பவன்ல வாங்குறப்ப அந்த சர்வீஸ்க்கு பொறுத்து தானே விலை இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிஃப்டை எப்படி கொடுக்குறாங்க, பேக்கிங் பண்ணி குவாலிட்டி செக்கிங் பண்ணி அது நல்ல குவாலிட்டியில இருக்கா, உங்களுக்கு அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் வருதா, எல்லா சர்வீஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த பிரைஸோட இது இருக்கும். அண்ட் ஆல்சோ குவாலிட்டி, அவங்க என்ன பேட்டர் யூஸ் பண்றாங்க, இவங்க என்ன பேட்டர் யூஸ் பண்றாங்க, என்னென்ன பொருள் அதில் ஆட் பண்றாங்க, என்னென்ன பொருள் இதில் ஆட் பண்றோம். நீங்க ஒரு பொருள் வாங்கும் போது அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணி அந்த பொருளுக்கு இந்த விலை ஓகேவான்னு தெரிஞ்சு நீங்க வாங்கிக்கோங்க. நாங்க மக்கள் கிட்டே விட்டுருவோம். நாங்க நிறைய போய் அவங்க கிட்ட வந்து எங்களால என்னென்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுப்போம். ஆனா நாங்க கம்பல் பண்ண மாட்டோம். நீங்க பொருள் வாங்கி பார்த்துட்டு நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இதுக்கு இது வர்த்தான்னு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான். இது மக்கள் தான் டிசைட் பண்ணணும் அதை வாங்கி பார்த்து. ஸோ நம்ம போய் அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணியும் நிறைய ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் அங்கே இருக்காதுங்கிறேன்.
0: ஓகே மேம், நீங்க முதல் முதலா இந்த தொழிலை தொடங்கும் போது வாடிக்கையாளர் உங்க பொருட்களை வாங்கின முதல் அனுபவம் எப்படி இருந்தது மேம்?
1: நான் வீட்டில இருந்து பண்ணும்போது இந்த பிசினஸ் பண்ணும்போது எல்லா கஸ்டமர் கிட்டையும் எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். சொல்ல போனா வந்து நிறைய கிஃப்ட் அவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா என் பர்த்டேக்கு அந்த கஸ்டமரே வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருந்து இதை பண்றீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க, கவிதை எழுதி அமைச்சிருக்காங்க. சோ அப்போ வந்து எனக்கு எல்லா கஸ்டமர் கிட்டயும் ஒரு பர்சனல் டச் இருந்துச்சு. நான் அந்த கஸ்டமர் கிட்ட பேசுவேன். அண்ட் அவங்க என்ன அக்கா அக்கான்னு சொல்லி பேசுவாங்க, தங்கச்சின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த பர்சனல் கனெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு சேல்ஸுக்குன்னு ஒரு 14 பேர் இருக்காங்க ஆஃபீஸ்ல. பட் முன்னாடி நான் தான் கஸ்டமர் கிட்ட பேசுவேன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ங்கிறது வந்து எனக்கு எல்லாமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் எங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கினாங்க. அதை தாண்டி சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்னா எனக்கு எல்லா மெமரிஸுமே எனக்கு இன்னும் விவிடா அப்படியே ஞாபகம் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஸ்பெஷல் கஸ்டமர்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட்ங்கிறத விட ரொம்ப ஸ்பெஷல் கஸ்டமர்னு, அவங்களுக்கு வந்து பேபி பிறந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த பேபியை வந்து எனக்கு இப்போ இருந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியுமா, எனக்கு கிஃப்ட் வேணும், அதை வரைஞ்சு கொடுக்க முடியுமா கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஆர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேபி இப்போ இருந்தால், இப்போ ஏஐ நிறையா வந்துருச்சு, அப்போலாம் ஏஐ கிடையாது.

0: நான் சொல்கிறது 2016 டைமில் சொல்கிறேன், ஏஐலாம் கிடையாது. அவங்களோட ஃபோட்டோஸ் வாங்கி அந்த குழந்தை அவங்களோட குழந்தை எப்படி இருந்திருக்கும், ஒரு வயசில் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம். அவங்க ரொம்ப அழுதாங்க, அழுது எங்களுக்கு கால் பண்ணிலாம் பேசினாங்க. அவங்க குழந்தை அவங்க கூட இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை அவங்க வீட்டுக்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ்லாம் எனக்கு நிறையாவே இருக்கு என் கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ சொன்னாலுமே எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது. என் அப்பா அம்மா வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணால் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் அப்படியே நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம். இப்போ ஏஐயில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அப்போலாம் வந்து பென்சில் ஸ்கெட்சு, அதை அப்படியே பார்த்து அவங்க அப்பா அம்மா அந்த கல்யாண மண்டபத்தில் அந்த பொண்ணோடு இருக்கிற மாதிரி நாங்கள் வரைஞ்சி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பர்சனல் கனெக்டாகவே இருக்குது. ஒவ்வொருத்தங்க வந்து சின்ன பொண்ணு அவங்க அம்மாக்காக கிஃப்ட்டுக்காக காசு சேர்த்து வச்சு 6 மாதமாக எங்கிட்ட மெசேஜ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்தது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். இன்னும் நான் வந்து லைஃப் லாங் எங்கிட்ட சொல்லலாம், என்னோட அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லலாங்கிற மாதிரி கதைகள் நிறையவே இருக்கு எங்க இண்டை. தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிஃப்ட்ங்கிறது வந்து ஜாய் ஆஃப் கிஃப்டிங். இது வந்து அவங்க நினைச்சிருந்தா ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் போக நான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு கிராஃப்டா அவங்களோட மெமரியா கிஃப்டா கொடுக்குறேன் எங்க கிட்ட வராங்கல்ல எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். இப்ப வரைக்குமே நான் அந்த ஸ்டோரிஸ்ங்கிறத இன்னும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராடக்ட் நான் ப்ராடக்ட்னு சொல்லி வைக்க மாட்டேன். இப்படி அந்த ப்ராடக்ட் அந்த கஸ்டமர் வாங்கினாங்க, எந்த ஊர்ல இருந்து வாங்கினாங்க, அந்த கஸ்டமரோட பேர் என்ன, எதுக்காக எங்களை சூஸ் பண்ணாங்கிற ஒரு ஸ்டோரி என்னோட ரீல்ல ஒரு 1100 ரீல் போட்டிருக்கேன்னா 1100 ஸ்டோரியா தான் இருக்கும். நாங்க ஒரு பொருளா விற்கிறத விட அதை கதை சொல்லி விற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பீப்புள் கனெக்ட் பண்ணிப்பாங்க, அப்படிதான் எங்களுக்கு ஆடியன்ஸும் வராங்க. ஆக்சுவலி இது எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே நான் சொல்லுவேன்.
1: ஓகே, அந்த மாதிரி வாடிக்கையாளர் உங்களை அணுகிறதால அது உங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா, ஒரு பர்சனல் கனெக்ட் பில்ட் ஆகுதுல்ல, ஒரு கஸ்டமர் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. நான் எத்தனையோ கஸ்டமரோட வீட்டு வரலட்சுமி நோம்பு அட்டன் பண்ணிருக்கேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணிருக்கேன், அவங்க பேபி ஷோர் அட்டன் பண்ணிருக்கேன், என்ன பர்சனலா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் கஸ்டமரா மட்டும் கிடையாது, நான் அவங்க வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதனாலதான் என்னவோ எங்களுக்கு வந்து 9 இயர்ஸா ஒரு கஸ்டமர் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.
1: ஓகே மேம்,
2: இதுவரை தொழில் முனைவோர் மதிவதனா அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: அடுக்களை அற்புதங்கள் வழங்கியவர் மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள்.
5: வேர்க்கடலை பற்றி பார்க்கிற போது வேர்க்கடலை வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வராமல் இருக்கும், எலும்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம், கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்க்கிறோம் போது வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா கால் வலி வருது, இடுப்பு வலி வறுது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டிய காரணம் வருது. என்னன்னா அந்த புரோட்டீன் குறையிறது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா முன்னாடி நம்ம உணவினுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா உப்பு கலந்த உணவாகவே கஞ்சி உப்பு கஞ்சியே தான் பழங்காலத்து மூதாதிர்கள் சாப்பிட்டிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சுவைன்னு வரும்போது கண்ட சுவையை சேர்க்கிறோம் தவிர உப்புக்கோ அந்த உணவுக்கான தரத்தை கூட்டுவதற்கோ நமக்கு வாய்ப்பில்லை. அப்போ என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா இந்த பருப்பு சுவையை பருப்பு நம்ம உணவில் குறைச்சு வந்ததில் இந்த நோய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். கால் வலி இல்லாமல் இருக்கணும், முட்டு வலி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா சிறுநீரகத்தினுடைய பலம் இல்லை அப்படிங்கிறது உடம்பு எலும்புக்கு சம்பந்தப்பட்ட வலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த வலிகளுக்கான விஷயம் என்ன நல்லது செய்யணும் நினைக்கிறீங்களோ நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை அப்படின்னு பாக்குறோம். நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கணும் உங்க குழந்தைகளுக்குன்னு சொன்னா சிறுநீரகத்தினுடைய வேலை மிக முக்கியமானது. அதற்கு மிக பலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை. அதனால வேர்க்கடலை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வாருங்கள்.
4: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் பல்வேறு மொழிகள் இருப்பது மிகப்பெரிய வலிமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹிந்தி மொழி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியான மொழி அல்ல என்றும் தேசிய ஒற்றுமையின் முக்கியமான இணைப்பு சங்கிலி என்றும் குறிப்பிட்டார். காலனித்துவ மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதில் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அனைத்து மொழிகளும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பொற்காலத்தை கண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலில் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இந்திய மொழிகளுக்கு இடையிலான எளிதான மொழிபெயர்ப்பு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய அமைச்சர், புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை கல்வியின் மையமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் கலாச்சாரம், யோகா, ஆயுர்வேதம் போன்றவை மொழி வாயிலாகவே உலகை சென்றடைகின்றன என்றும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையராக இந்தியா மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை முன்னிறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை ஒட்டி அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதை குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய மனித நேயத்தை மையமாக கொண்ட இந்த அணுகுமுறை இம்மாநாட்டின் தனிச்சிறப்பாக அமைந்தது என்றார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகவும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்களது அடையாளங்களை உலக அளவில் பிரதமர் எடுத்துச் சென்றதை குறிப்பிட்டதோடு, திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
1: பிரிக்ஸ் மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களுக்கு ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை கொடுத்தார்கள். இது மூலமாக தமிழுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 35 மேற்பட்ட உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்திய மொழிகளில் அனைத்து மொழிகளிலும் கூட திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது உலகத் தலைவர்கள் வரவேற்பில் ராமேஸ்வரம் கோவில் முகப்பின் மாதிரி இடம்பெற்றதை குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு தமிழருக்கும் இது சிறந்த அங்கீகாரம் என சுட்டிக்காட்டினார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பிஜேபி ஆதரவு வழங்கும் என்றார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்களது வீடுகளை சுத்தம் செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, பொறிகடலை, பழங்கள் உள்ளிட்டவைகளை சுவாமிக்கு படைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சி பிள்ளையாருக்கு 75 எடை கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடைபெற்றது. அதேபோல் மலையடிவார மாணிக்க விநாயகருக்கு 75 எடை கொழுக்கட்டை படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர், கோவை புலியகுளம் முந்தி விநாயகர், சேலம் செவ்வாய்ப்பேட்டை கல்யாண விநாயகர், மன்னார்குடி ஆனந்த விநாயகர், தென்காசி அணைக்கரை விநாயகர் உள்ளிட்ட விநாயகர் திருக்கோவில்களில் காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ ஏலேல சிங்க விநாயகர் திருக்கோவிலில் 25 ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமானோர் தரிசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலையும்

0: மாசு அடைய செய்யும் பெங்களூரு ரசாயன கழிவுநீர் குறித்த காட்சியை எடுத்துரைக்கும் விநாயகர் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை மாசுபடுவது குறித்து விநாயகர் சிலையின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் விவசாயம் செய்வது போன்றும் தத்ரூபமாக சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் மாசுபடுவதால் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுவது போன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேன்கனி கோட்டையில் காந்தாரா திரைப்படத்தின் மூலமான காட்சிகள் குறித்தும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சீரான மின் விநியோகம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நம் நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகத்தரமான உள்கட்டமைப்பை அடித்தளமாக மேற்கொண்டு சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் உறுதியான நிலைப்பாடாகும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். சர்வதேச தரத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் விரைவில் தமிழகத்தில் அமைய உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் தலைமையிலான லண்டன் பயணம் தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் என குறிப்பிட்டுள்ள அவர், விளையாட்டுத்துறையை நவீனமயமாக்கவும் உலக நாடுகளுக்கு இணையாக உருவாக்கவும் புதிய செயல் திட்டங்களை இப்பயணத்தில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசின் நலத்திட்டங்கள் அனைவரையும் சென்றடையும் வகையில் அனைத்து துறைகளிலும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் வரிப்பணம் முழுமையாக நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுவதோடு நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 4724 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்ற திருமதி சரண்ய ஆரி தெரிவித்துள்ளார்.
3: வேர்ல்ட் கிளாஸ்ல சிவகாசி பட்டாசுன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமா இருக்கும்போது அங்க இருக்க தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகமின் கடமை. வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருக்கும் நம்மகிட்ட, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட், அதை புனரமைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் எடுத்து நாங்க எடுத்துட்டு இருந்தோம்.
0: தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் சம்பா சாகுபடி பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மயிலாடுதுறை, மணல்மேடு, குத்தாலம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி, பொறையார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடுமையான வெயிலுக்கு பிறகு பெய்துள்ள இந்த மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ள நிலையில் சம்பா பருவத்திற்கான நேரடி நெல் விதைப்பு பணிகளை மேற்கொண்டுள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த மழை சம்பா சாகுபடிக்கு சாதகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கிய பயணத்தில் மொழியை ஒரு சிறந்த கருவியாக மாற்ற மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இலக்கியம், பண்பாடு, மரபுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிமுக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவில் மேம்பாடு

0: பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55.

0: இதுவரை கேட்டோம் பாரதியார் பாடல்கள். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Good afternoon.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி மதியிலே 720 கிலோஹர்ட்ஸ் சென்னை வானொலி. ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே. நாம் இப்போது பித்தீன பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்தில் உள்ள மன்ஹூஸ் ஜோதே என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கவிருக்கிறோம். முதலில் இதுவரை படித்த கதையை சுருக்கமாக காண்போம். பாக்தாத் நகரத்தில் அலி அக்பர் ஆபு என்பவன் மிக பிரசித்தமானவன். அவன் வாழ்நாளில் ஒரே ஒரு ஜோடி காலணிகள் தான் வாங்கினான். அதையே தற்போது வரை வைத்துள்ளான் என மக்கள் கூறிக்கொண்டனர். காலணிகள் கிழிந்தால் அதை செருப்பு தைப்பவரிடம் கொடுத்து மீண்டும் ஒட்டு போட்டு அணிந்து கொள்வான். காலணிகள் பலவண்ண ஒட்டுக்களால் நிறைந்திருக்கும். ஒருமுறை பாக்தாத் சந்தையை சுற்றி பார்த்து கொண்டிருந்த

0: போது ஒரு கண்ணாடி பொருட்கள் விற்கும் கடைக்காரர் அவனை அழைத்தார். அவர் இவ்வாறு கூறினார், அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட வாசனை திரவியம் வைக்கும் 5 கண்ணாடி குப்பைகளை ஒருவர் விற்பதற்காக வந்தார். இப்போது என்னிடம் பணம் இல்லாததால் வாங்க முடியவில்லை. நீங்கள் இப்போது அவைகளை வாங்கி கொண்டால் அடுத்த மாதம் 2 மடங்கு பணம் கொடுத்து நானே உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வேன். இதை கேட்ட அலி ஆபு அவற்றின் விலை என்னவென்று கேட்டான். 60 ரூபாய் என கடைக்காரர் கூறினார். வியாபாரியின் விலாசத்தை வாங்கி அலி ஆபுவும் கண்ணாடி குப்பைகளை வாங்கி கொண்டான். பின் அவன் மீண்டும் சந்தையை சுற்றி பார்க்க கிளம்பினான். வாசனை திரவியம் விற்கும் கடையை கடந்த போது அந்த கடைக்காரரின் குரலை கேட்டு திரும்பினான். அவரும் முன்பு வந்த கடைக்காரர் போலவே அலி ஆபுவை நிறுத்தியவாறே கூறினார், இவ்வழியாக வாசனை திரவியம் விற்கும் ஒருவர் சென்றார். அம்மாதிரியான வாசனை திரவியத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் அதை வாங்குவதற்கான 100 தினார்கள் இப்போது என்னிடம் இல்லை. நீங்கள் மட்டும் மனது வைத்து அவைகளை வாங்கிக் கொண்டால் 1 மாதம் கழித்து 2 மடங்கு விலையில் அவற்றை நான் உங்களிடம் இருந்து பெற்றுக் கொள்வேன். இதை கேட்ட அலி ஆபு, இன்று எனக்கு மிக நல்ல நாள் என மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வாசனை திரவியங்களை தான் வாங்கிய அற்புதமான கண்ணாடி குப்பைகளில் நிரப்பி அவற்றை தன் வீட்டு ஜன்னல் கீழே உள்ள மேஜையில் அலங்கரித்து வைத்தான். இந்த மகிழ்ச்சியை கொண்டாட விசேஷ குளியல் அறையில் நீராட விரும்பினான். பாக்தாத்தில் வாசனை மிக்க நீரில் நீராட நிறைய குளியல் அறைகள் இருந்தன. அலி ஆபு அங்கு தனது நண்பன் ஒருவனை பார்த்தான். நீராட வருபவர்கள் காலணிகளை கழட்டி வெளியிலேயே விட வேண்டும். அலி ஆபுவின் காலணிகளை கண்ட நண்பன் அவனை மிகவும் கேலி செய்தான். பின் இருவரும் குளிக்க சென்றனர். நண்பன் முதலிலேயே சென்று விட்டிருந்தான். அலி ஆபு வெளியில் வந்து தன் காலணிகளை தேடினான். பலரும் தம் காலணிகளை ஒரே இடத்தில் விட நேர்ந்ததால் அலி ஆபுவின் காலணிகள் ஒரு முக்காயின் கீழ் மறைந்திருந்தன. அலி ஆபு தன் காலணிகள் விட்ட இடத்தில் வேறு ஒரு ஜோடி காலணிகள் இருப்பதை கண்டான். தன்னை கேலி செய்த நண்பன் தான் இவற்றை தனக்காக வாங்கி வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்ட அலி ஆபு அக்காலணிகளையே அணிந்து கிளம்பிவிட்டான். துரதிருஷ்டவசமாக அக்காலணிகள் பாக்தாத்தின் காஜியின் உடையதாகும். குளித்துவிட்டு வெளியில் வந்த காஜி தன் காலணிகளை தேடினார். கிடைக்கவே இல்லை. அப்போது அலி ஆபுவின் காலணிகள் இருந்ததை கண்ட மக்கள் அவன்தான் காஜியினுடையதை அணிந்து சென்றிருப்பான் என கண்டுபிடித்தனர். காஜி மிக கோபமடைந்து அலி ஆபுவின் வீட்டிற்கு ஆள் அனுப்பி அழைத்து வரச் செய்தார். பின் காஜி திருட்டு பழியையும் சுமத்தினார். தன் பேச்சு அங்கு எடுபடாது என எண்ணிய அலி ஆபு மௌனமாக நின்றான். அவனுக்கு 100 தினார்கள் அபராதம் விதிக்கப்பட்டது. காஜியின் காலணிகளை திரும்பி கொடுத்து தன் பழைய காலணிகளை வாங்கி கொண்டான். அலி ஆபு அபராதத்தையும் செலுத்தி வீட்டிற்கு திரும்பினான். அலி ஆபு காலணிகள் மீது வெறுப்பு அடைந்தான். அவற்றை நதியில் வீசி எறிந்தான். நதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவன் ஒருவனுக்கு மீன்களுடன் அலி ஆபுவின் காலணிகளும் வலையில் அகப்பட்டன. பார்த்த உடனேயே அது அலி ஆபுவினுடையது என தெரிந்து கொண்டு அவன் அலி ஆபுவின் வீட்டிற்கு வந்தான். வீட்டை பூட்டிவிட்டு அலி ஆபு உலாவ சென்றிருந்தான். அதனால் மீனவன் காலணிகளை திறந்திருந்த ஜன்னல் வழியாக உள்ளே எறிந்தான். அவை அலி ஆபு ஆசையாக வாங்கி வைத்திருந்த கண்ணாடி குப்பைகளின் மேல் பட்டு அவைகளை உடைத்தது. வாசனை திரவியமும் தரையில் கொட்டி வீணானது. பிரியம், இனி கதையை படி.
1: அலி ஆபு கர் லோட்டா.
0: அலி ஆபு வீட்டுக்கு திரும்பினான்.
1: தேகா கி ஃபட்டே புரானே ஜூதே வாபஸ் ஆ கயே.
0: கிழிந்த பழைய காலணிகள் திரும்ப வந்து விட்டதை பார்த்தான்.
1: ஔர் உன்கே காரண் இத்ர ஔர் வ கூப்சூரத் ஷீஷியா கதம் ஹோ கயே ஹே.
0: அவைகளால் வாசனை திரவியம் மற்றும் அழகான கண்ணாடி குப்பைகள் வீணாகி விட்டன.
1: உஸ்கா சாரா குஸா உன்ஹி ஜூதோ பர் உத்ரா.
0: அவனுடைய முழு கோபமும் அந்த காலணிகளில் பாய்ந்தது.
1: உஸ்னே தய கியா கி ஜூதோ கோ இஸ் பார் பஜாய் இஸ்கே கி நதி மே ஃபேகா ஜாயே ஜமீன் மே கார் தேனா சாஹி.
0: இம்முறை காலணிகளை நதியில் எறிவதற்கு பதிலாக புதைத்து விட வேண்டும் என அவன் முடிவு செய்தான். கார்னா புதைத்தல்.
1: யா பி தய கியா கி ஜூதோ கோ கார்னே கா காம் ராத் கோ கருங்கா கியூங்கி தின் கே சமய தோ பீட் இக்கட்டா ஹோ ஜாயேகி ஔர் மஜாக் உடாயேகி.
0: காலணிகளை புதைக்கும் வேலையை இரவில் செய்வேன் என தீர்மானமும் செய்து கொண்டான். ஏனெனில் பகல் நேரத்தில் கூட்டம் சேர்ந்துவிடும், கேலியும் செய்வார்கள்.
1: ராத் ஹோத்தேஹி அலி ஆபு தோனோ ஜூத்தோ கோ ஏக் தேலே மே ரக் சல் தியா ஔர் ஏக் சூனி ஜகர் டூண்ட் கர் ஜல்தி ஜல்தி கோதனே லகா.
0: இரவு ஆனதும் அலி ஆபு இரு காலணிகளையும் ஒரு பையில் வைத்து கிளம்பினான். பின் ஒரு காலி இடத்தை தேடி விரைவாக தோண்டலானான்.
1: கோன் ஹே அச்சானக் ஹி கிசி நே பீச்சே சே ஆக்கர் அவாஸ் லகாய்.
0: யார் அது என திடீரென்று பின்னால் இருந்து யாரோ குரல் எழுப்பினர்.
1: அலி ஆபு ஹர்படா கயா.
0: அலி ஆபு திகைத்தான்.
1: வா அவாஸ் சௌகிதார் கி தி.
0: அந்த குரல் காவற்காரனுடையது.
1: அலி ஆபு கோ ஹர்படாத்தே தேக் உசே ஷக் ஹோ கயா கி யா கோய் சோர் ஹே ஔர் சேந்த் லகானே கே லியே கோத் ரஹா ஹே.
0: அலி ஆபுவின் திகைப்பை பார்த்து அவன் திருடனோ மற்றும் கண்ணமிடுவதற்காக தோண்டுகிறானோ என அவனுக்கு ஐயம் ஏற்பட்டது. ஷக் ஐயம், சோர் திருடன், சேந்த் லகானா கண்ணமிடுதல்.
1: जहां अली अबू ने खोदा था वहां

0: वहाँ सचमुच एक मकान का पिछवाड़ा भी था।
1: अलियाबू एंग तोंडिनानो अद उन्मैयिलेये ओरु वीटिन पिनपुरम दान पिछवाड़ा पिनपुरम।
0: चोर चोर, चौकीदार चिल्ला पड़ा और अलियाबू के पीछे भागा।
1: तिरडन तिरडन एने कत्ती कोंडे कावरकारन अलियाबुविन पिन्नाल ओडिनान।
0: थोड़ी ही देर में पकड़ लिया गया।
1: सिर्द नेरतिलेये पिडिपट्टान।
0: जब वह अदालत में पेश किया गया तो काजी के आश्चर्य का ठिकाना न रहा।
1: அவன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும்போது காஜியின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை, டிக்கானா எல்லை.
0: उसने कहा, अरे तुम फिर आ गए और आए भी इतनी जल्दी।
1: அடே, நீ மீண்டும் வந்து விட்டாயா, அதுவும் இவ்வளவு சீக்கிரத்தில் என அவர் கேட்டார்.
0: காஜி ने फिर अली आबू पर काफी बड़ा जुर्माना कर दिया।
1: மீண்டும் காஜி அலி ஹபூவுக்கு மிகுந்த அபராதம் விதித்தார்.
0: अली आबू ने इस पर समझाने की कोशिश तो जरूर की कि उसका इरादा चोरी का कतई नहीं था।
1: इम्मुरे अली आबू தன்னுடைய எண்ணம் திருடுவது இல்லை என புரிய வைக்க அவசியம் முயற்சி செய்தான். கதை முற்றிலும்.
0: லேக்கின் காஜி एक भी शब्द सुनने के लिए तैयार न हुआ।
1: ஆனால் காஜி ஒரு வார்த்தை கூட கேட்க தயாராக இல்லை।
0: घर आकर बेचारे अली आबू ने खिड़की खोलकर उसने दोनों जूतों को दूर फेंक दिया।
1: வீட்டுக்கு வந்ததும் அலி ஆபு ஜன்னலை திறந்து அவன் இரு காலணிகளையும் தூர எறிந்தான். ஏகாயக் திடீரென்று
0: भड़ाक से उसने खिड़की बंद की और उदास होकर बिस्तर बिछाया ही था।
1: வேகமாக அவன் ஜன்னலை சாத்திவிட்டு துயரத்துடன் படுக்கையை விரித்தான்.
0: கி பந்த தர்வாசா भड़भड़ा उठा।
1: மூடின கதவு தட்டப்பட்டது। भड़भड़ाना தட்டப்படுதல்.
0: ज्यो ही उसने दरवाजा खोला, देखा कि सामने एक आदमी क्रोध से कांपता हुआ खड़ा है।
1: கதவை திறந்ததும் கோபத்தால் நடுங்குகின்ற ஒரு மனிதன் எதிரில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான்.
0: उसने पूछा, अली आबू तुम ही हो?
1: अली आबू என்பது நீதானா என அவன் கேட்டான்.
0: हाँ, अली आबू ने कहा।
1: ஆம் என அலி ஆபூ கூறினான்.
0: तुम्हें मेरे बच्चे से क्या वेर है? उस आदमी ने पूछा।
1: உனக்கு என் குழந்தை மீது என்ன பகை என அந்த மனிதன் கேட்டான். வயிர் பகை.
0: அலி ஆபுக்கு சமஜ் மே குச்ச் பே நா ஆ சகா.
1: அலி ஆபுவிற்கு ஒன்றும் புரியவில்லை.
0: வோ ஆக்கே ஜப்காதா ஹுவா போலா, ஆப்கே பச்சே சே வேர், பலா க்யூ?
1: அவன் கண்களை இமைத்தவாறே கேட்டான், உங்கள் குழந்தையுடன் பகையா, எதற்கு?
0: ஹா, அகர் ஐசா நா ஹோதா தோ தும்னே ஜூதே ஃபேக் கர் உசே க்யூ மாரா ஹோதா? உஸ் ஆத்மீ நே பூச்சா.
1: அப்படி இல்லை என்றால் நீ ஏன் காலணிகளை எரிந்து அவனை அடித்தாய் என அந்த மனிதன் கேட்டான்.
0: பைபந்தோ கே காரண் ஜூதோ மே கிலோ இத்யாதி கி கமி நஹி தி.
1: ஒட்டுகளின் காரணமாக காலணிகளில் ஆணி போன்றவைகளுக்கு குறைவு இல்லை. கீல் ஆணி,
0: இஸ்லியே லகே பி வோ பஹத் ஜோர் சே ஹோங்கே.
1: இதனால் அடிபட்டால் அது மிக பலமானதாய் இருக்கும்.
0: அலி ஆபு நே தேகா கி வோ லட்கா ரோதா ஹுவா ஏக் ஓர் பைதா தா.
1: அந்த சிறுவன் அழுது கொண்டே ஒரு ஓரத்தில் அமர்ந்து இருந்ததை அலியாபு பார்த்தான்.
0: உஸ்கே சிர் பர் பட்டி பந்தி ஹே ஜோ கூன் சே லால் ஹோ சுகி ஹே.
1: அவன் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது, அது ரத்தத்தால் சிவப்பாகி இருந்தது.
0: அலியாபு ஃபிர் சே அதாலத் மே பேஷ் கியா கயா.
1: அலியாபு மறுபடியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான்.
0: காஜி நே அத்யந்த் கேத் கே சாத் சிர் ஹிலாதே ஹுவே கஹா.
1: காஜி மிகுந்த வருத்தத்துடன் தலையை அசைத்தவாறே கூறினார். கேத் வருத்தம்.
0: அகர் தும் ஃபிர் யஹா ஆய தோ ஐசி சஜா தூங்கா கி ஜிந்தகி பர் யாத் ரக்கோ.
1: திரும்ப ஒருமுறை நீ இங்கு வந்தால் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும்படியான தண்டனையை கொடுப்பேன்.
0: உஸ் வக்தோ அலி ஆபு கோ சிர்ஃப் ஜுர்மானா வசூல் கர்கே சோட் தியா கயா.
1: அச்சமயத்தில் அலி ஆபுவிடமிருந்து அபராத தொகை மட்டும் வசூல் செய்து விட்டுவிட்டார்கள்.
0: லேக்கின் வோ ஜான்தா தா கி அகலி பார் லாஸ்மீ தோர் பர் உசே ஜெயில் மே டால் தியா ஜாயேகா.
1: ஆனால் அடுத்த முறை கண்டிப்பாக சிறையில் போடப்படுவான் என அவனுக்கு தெரிந்தது. லாஸ்மீ தோர் பர் கண்டிப்பாக.
0: கர் லாட்கர் தோனோ மன்ஹூஸ் ஜூதே உஸ்னே மேஜ் பர் ரக்கே ஔர் தேக்தா ரஹா.
1: வீடு திரும்பியதும் இரு வெறுக்கத்தக்க காலணிகளையும் அவன் மேஜை மீது வைத்து பார்த்து கொண்டே இருந்தான்.
0: இன்சே சுட்காரா பானே கா க்யா இலாஜ் ஹோ சக்தா ஹே.
1: இவைகளிடமிருந்து விடுபட என்ன வழிமுறை இருக்க கூடும்? சுட்காரா பானா விடுபட.
0: அகலே தின் காஜி நே தேகா கி அலி ஆபு ஃபிர் சே அதாலத் மே மௌஜூத் ஹே.
1: அடுத்த நாள் அலி ஆபு மறுபடியும் நீதிமன்றத்தில் ஆஜரானதை காஜி பார்த்தார்.
0: குஸ்ஸே கே மாரே காஜி கி ஆன்கே லால் ஹோ ஆயி.
1: கோபத்தினால் காஜியின் கண்கள் சிவந்தன.
0: கிந்து அலி ஆபு நே சாம்னே ஆகர் झुकते हुए कहा।
1: ஆனால் அலி ஆபு முன்னால் வந்து குனிந்தவாறே கூறினான்,
0: இஸ் பார் மே முஜ்ரிம் பன்கர் நஹி ஆயா ஹூ.
1: இம்முறை நான் குற்றவாளியாக வரவில்லை. இஸ் பார் இம்முறை.
0: மே ஆப்சே ஏக் சலா லேனே ஆயா ஹூ.
1: நான் உங்களிடமிருந்து ஒரு ஆலோ

0: ஆலோசனை பெறவே வந்தேன்.
1: கேசி சலா?
0: என்ன ஆலோசனை?
1: அலி ஆபு நே ஆகே படகர் அப்னே தோனோ ஜூத்தே உதாரே.
0: அலி ஆபு முன்னால் வந்து தன் இரு காலணிகளையும் கழற்றினான்.
1: ஔர் பரி அதாலத் மே சப் கே தேக்தே தேக்தே காஜி கி மேஜ் பர் ரக் தியே.
0: பின் நிறைந்த நீதிமன்றத்தில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே காஜியின் மேஜை மீது வைத்து விட்டான்.
1: அலி ஆபு அத்தியந்த் வினம்ர ஸ்வர்மே கெஹ ரஹா தா.
0: அலி ஆபு மிகவும் பணிவான குரலில் கூறலானான். வினம்ரஸ்வர், பணிவான குரல்.
1: ஹுசூர் மே தோ சாஹதா ஹூ கி இன் மனூஸ் ஜூதோ சே சுட்காரா பா ஜாவும்.
0: ஐயா, நான் இந்த வெறுக்கத்தக்க காலணிகளிடமிருந்து விடுபடவே விரும்புகிறேன். சாஹ்னா, விரும்புதல்.
1: லேக்கின் யஹி முஜே நஹி சோட்தே.
0: ஆனால் இவைகள் தான் என்னை விடுவதில்லை.
1: பார் பார் வே மேரே பாஸ் வாபஸ் ஆ ஜாதே ஹேன்.
0: திரும்ப திரும்ப அவைகள் என்னிடமே வந்து சேர்கின்றன.
1: சாத் சாத் முஜே அதாலத் மே மோட்டா ஜுர்மானா பி பர்னா படதா ஹே.
0: கூடவே எனக்கு நீதிமன்றத்தில் மிகுந்த அபராதமும் கொடுக்க வேண்டியதாயிற்று.
1: பதாயே மே க்யா கரூம்.
0: கூறுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்?
1: மேரி இச்சா ஹே கி யே ஜூதே அதாலத் ரக்லே.
0: இந்த காலணிகளை நீதிமன்றமே வைத்துக் கொள்ளட்டும் என்பது எனது விருப்பமாகும்.
1: மேஜ் பர் ரக்கே அனோகே ஜூதோ ஔர் அலி ஆபு கே சேஹரே பர் உப்ரி ஹுயி இமான்தாரி சே காஜி கோ விஸ்வாஸ் கர்னே பர் மஜ்பூர் ஹோனா படா.
0: ஆனால் மேஜையில் வைக்கப்பட்ட விசித்திரமான காலணிகளாலும் அலி ஆபுவின் முகத்தில் வழிபட்ட நேர்மையாலும் காஜிக்கு நம்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது.
1: மேஜ் கே சாரோ ஓர் கும்தா ஹுவா வ உன் ஜூத்தோ ஔர் ரங் பிரங்கே பேபந்தோ கோ கபி இதர் சே தேக்தா கபி உதர் சே.
0: மேஜியின் நான்கு புறமும் சுற்றி வந்து அவர் அக்காலணிகளையும் பலவண்ண ஒட்டுக்களையும் சில சமயம் அருகிலும் சில சமயம் தூரத்திலும் இருந்து பார்த்தார். சாரோ ஓர் நாற்புறமும் ரங் பிரங்கி பலவண்ண.
1: காஜி நே முன்ஷி சே ஜூத்தோ கா இத்திஹாஸ் லிக்வா கர் சச்முச் உன்ஹே அதாலத் கே கஜானே மே ஜமா கர் தியா.
0: காஜியும் குமாஸ்தாவை கொண்டு காலணிகளின் வரலாற்றை எழுத வைத்து உண்மையாகவே அவைகளை நீதிமன்ற கருவூலத்தில் சேர்த்தார். இதிஹாஸ், வரலாறு, கஜானா, கருவூலம்.
1: இஸ்கே பாத் ஜித்னா பி ஜுர்மானா அலி ஆபு சே வசூல் கியா கயா தா உசே லோட்டாதே ஹுவே கஹா.
0: அதன் பின் எவ்வளவு அபராதம் அலி ஆபுவிடமிருந்து வசூல் செய்யப்பட்டதோ அதை திருப்பி கொடுத்தவாறே கூறினார்.
1: இஸ் அனுபவ் சே தும் இத்தனா தோ சீக்கே ஹி ஹோங்கே கி ஜரூரத் சே ஜாதா கஞ்சூசி நுக்சான் பஹுஞ்சாதி ஹே.
0: தேவைக்கு அதிகமான கருமித்தனம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை நீ இந்த அனுபவம் மூலம் பெற்றிருப்பாய்.
1: அகர் ய ஜூத்தே சாரே பக்தாத் மே பிரசித் நா ஹோதே தோ பார் பார் லோட் கர் தும்ஹாரே பாஸ் நா ஆதே.
0: இந்த காலணிகள் பக்தாத் முழுவதும் புகழ் பெறவில்லை என்றால் திரும்ப திரும்ப உன்னிடமே வந்து சேர்ந்திருக்காது.
1: ஓஸ் மச்சேரே நே பெஹச்சானா ஹி நஹி ஹோதா கி ய கிஸ்கே ஜூத்தே ஹே தோ சாரி பரேஷானியா பி கடி நா ஹுயி ஹோதி.
0: இவை யாருடைய காலணிகள் என்று அந்த மீனவன் அறியாதிருந்தால் அத்தனை துன்பங்களும் வந்து சேர்ந்திருக்காது. இத்துடன் இக்கதை முடிவடைந்தது. அடுத்த வாரம் மற்றும் ஒரு புதிய கதையுடன் பார்ப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள். மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.
3: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம். ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, ஆம்பலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் சுஞ்சல் நத்தம் இங்கு பெய்த மழையின் அளவு 7 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி, லக்கூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொன்மலை, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், கடலூர் மாவட்டம் தொழுதூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம், மதுரை மாவட்டம் திருமங்கலம், கடலூர் மாவட்டம் ஏமாத்தூர், மதுரை

0: மாவட்டம் கல்லன்றி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர், நந்தியாறு, ஈரோடு மாவட்டம் எலந்துக்குட்டை மேடு, எச்சன் விடுதி, கடவுர், சேந்தமங்கலம், கிருஷ்ணராயபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. நத்தம், புள்ளம்பாடி, மேட்டூர், சிவகங்கை, அகரம் சீகூர், வல்லம், செங்கம், தேவிமங்கலம், கீரனூர், கேத்தி, தல்லாக்குளம், மேல்பவானி, ஸ்ரீவில்லிபுத்தூர், டேனிஷ்பெட், கந்தர்வக்கோட்டை, பூதலூர், காட்டுமயிலூர், மதுரை, மதுரை வடக்கு, சிட்டம்பட்டி, கோடநாடு, குந்தாப்பாலம், தலைவாசல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கல்லணை, எமரால்டு, மேட்டூர், செம்பரம்பாக்கம், குளித்தலை, ஓட்டப்பிராரம், லால்குடி, சிவகாசி, கோவில்பட்டு, எட்டயபுரம், முத்திராயிருப்பு, பேரையூர், குன்னூர், வாழப்பாடி, தேவக்கோட்டை, எறையூர், விருதுநகர், தழுதலை, பவானிசாகர், தாத்தையங்கர்பேட்டை, புதுச்சத்திரம், ஆலங்காயம், கீழ்கோத்துகிரி, விருஞ்சிபுரம், உடையாள்பட்டி, தோகைமலை, சிறுகுடி, சேலம், குளித்தலை, மலையூர் ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி தொடங்கி தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு வரை தமிழ்நாட்டை கடலோர பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலும் இரவில் மிதமான மழை பொழிவு இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸின் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. ஒளிபரப்பின் தொடக்கமாக கேட்கலாம் குறள் அமுதம் 385வது குறள்.

0: பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதலும் பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை திட்டமிட்டு நாட்டு நலத்திற்கு செலவிடுதலும் வல்லவனே அரசன். குறள் எண் 385 அதிகாரம் இறை மாட்சி.
1: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
0: பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதலும் பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை திட்டமிட்டு நாட்டு நலத்திற்கு செலவிடுதலும் வல்லவனே அரசன். குறள் எண் 385 அதிகாரம் இறை மாட்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கவிருக்கும் பாடல் ராங்கி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய ஆலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் ரெமோ திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலகத்தில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் காதல் ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல் திரையிசை பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் சூரிய காந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி வேணுதேவன் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல் திரையிசை பாடல்களால் கேட்டு மகிழலாம். அதைத் தொடர்ந்து 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கப்பாண்டி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 அதனைத் தொடர்ந்து செய்தி சுடர், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 இசை பேருரை, 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கங்க, நான் உங்க கார்த்தி பேசுறேன். நீங்க எவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு இதை ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. சினிமாவில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், இன்டர்நெட்டில் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு போதை மருந்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சும்மா ட்ரை பண்ணலான்னு ஒரு தடவை போதை மருந்தை யூஸ் பண்ணீங்கன்னா போதும், அதோட பாதிப்பு உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமோ சோகமோ டென்ஷனோ எதுக்குமே போதை மருந்து ஒரு தீர்வு இல்லை, அது நிச்சயமாக ஒரு ஆபத்து. நான் சினிமாலையும் சரி, ரியல் லைஃப்லையும் சரி, விளையாட்டுக்கு கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. போதை மருந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ண கம்பல் பண்ணுறதும் ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சே நோ டு ட்ரக்ஸ்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: நிலவக்கூடும். சென்னைக்கு முதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. BRICS leaders have stressed that energy security is a crucial foundation for social and economic development, national security and the welfare of all nations. During the two-day BRICS summit held in New Delhi, the member nations highlighted the need to enhance energy security by ensuring energy market stability and maintaining undisrupted flows of energy from diverse sources and protection of critical energy infrastructure. During the summit, Prime Minister Narendra Modi cautioned that the weaponization of technology and critical minerals could become a hurdle to progress. India hosted the summit under the theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, placing people-centered development and the interests of the Global South at the heart of its presidency. The most significant outcome of the BRICS summit was the adoption of the New Delhi Declaration, which outlined the shared position on major geopolitical and economic issues. On the situation in West Asia, BRICS leaders called for maximum restraint, dialogue and diplomacy, and stressed the need to protect civilians and civilian infrastructure. The leaders strongly condemned terrorism in all its forms and manifestations and reiterated the commitment to a policy of zero tolerance towards terrorism. The government said that the security situation in Jammu and Kashmir remains firmly under control due to the relentless efforts of the army. In its latest annual report 2025-26, the Defence Ministry said that these efforts have led to a significant decline in violence, a reduction in protests and zero incidents of stone pelting. The Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir has expressed concern over prolonged protests and unrest in the region, particularly in Rawalakot and the districts of Poonch and Sudhnoti. The rights body said the demonstrations have now completed 100 days, creating uncertainty and affecting the wider region. It warned that any further delay in meaningful dialogue could deepen public frustration, mistrust and instability. Union Home Minister Amit Shah today said that India's culture and literature are like a lotus, with each regional language representing one of its petals. He said if even one petal is lost, the beauty of the entire lotus diminishes. He stressed that Hindi should play a central role while ensuring due respect and dignity to all regional languages. Mr. Shah was speaking after inaugurating the two-day Hindi Divas 2026 and the sixth Akhil Bharatiya Raj Bhasha Sammelan at Navi Mumbai. He said, though India has many languages and dialects, the Indian sentiment and the voice of the nation must remain one. Prime Minister Narendra Modi will inaugurate the fifth edition of the Semicon India 2026 at Yashobhoomi in New Delhi on Wednesday. It will bring together over 600 exhibitors, 300 international companies and delegations from more than 40 countries. The exhibition will feature six

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1969 கிளகட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் காதல் ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

முழுக்கு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடம் முழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சியம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க ஒரு பட பாடல்கள். ஒரு பட பாடல்களில் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் இந்த முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: வழக்கமான பேருந்து 3,297, சிறப்பு பேருந்து 2,915 இயக்கி இருக்கும். மொத்தம் 6,212 பேருந்துகள் இங்கிருந்து மக்கள் அவர்கள் ஊருக்கு, சொந்த ஊருக்கு இங்கிருந்து சென்றிருக்காங்க. பயணம் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா 248,270 பேர் இங்கே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்கள் ஊர்களுக்கு இங்கிருந்து பயணம் செஞ்சிருக்காங்க. சென்னை திரும்புவதற்கு சிறப்பு பேருந்துகள்லாம் அவங்க எவ்வளவு பேர் இங்கிருந்து போயிருக்காங்கன்னு கணக்கெடுப்பின் பிரகாரம் 14/9 அன்று வந்து 2,240 பேருந்துகள், வழக்கமான பேருந்து வந்து 1,099 பேருந்துகள், மொத்தம் 3,339 பேருந்துகள். 15/9 அன்று வந்து 1,325 பேருந்துகள், வழக்கமான பேருந்துகள் 1,099 பேருந்துகள், மொத்தம் 5,763 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
2: பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினராலும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சட்டமன்ற அனைத்து உறுப்பினர் மாண்பை காப்பதுதான் என்னுடைய முதற் பணி என்றும், சட்ட விதிகளை மதித்து விதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன மரபு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை ஒட்டித்தான் நான் சில முடிவுகளை எடுத்தேன். அப்படித்தான் பல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எப்போதுமே பேசிக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் பக்கமிருந்து என் பார்வையை திருப்பி, புதிதாக வந்திருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பேசாதிருக்கிற உறுப்பினர் கூட பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி, அவர்களை எல்லாம் கேள்வி கேட்க சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் செயல்பட்டதை மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் அறிவார்கள், நாட்டு மக்களும் அறிவார்கள்.
1: இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும், களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக எடுத்துள்ள முடிவு அவர்களின் அரசியல் உரிமை என்று கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்குக்கான திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் அங்கு தமிழில் அர்ச்சனை செய்து குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று தங்கள் கட்சி வலியுறுத்துவதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணீஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி கோட்டைமேடு செல்வ விநாயகர் கோவிலில் பிள்ளையார் சதுர்த்தி கண் திறப்பு நிகழ்ச்சி

பெற்றது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக நாளை 1,325 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தின்றல். மதுரத்தின்றல் நிகழ்ச்சிகள் திரையிசை பாடல்கள் ஒன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

காலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 முதல் 17 தேதி இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் காற்று வெளியீடை திரைப்படத்திலிருந்து.

0: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீன மரபின மாணவ மாணவிகளுக்கு பிரதமரின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது.

0: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார பின்தங்கியோர், சீன மரபின மாணவ மாணவிகளுக்கு பிரதமரின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 30% மாணவிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆண்டு ஒரு மனம் 2 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்று தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிகளில் பயில்பவராக இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில் உதவித்தொகை பெற்று பயனடைந்த மாணவ மாணவிகள் நடப்பு ஆண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பயில்வோர் அதற்கான இணையதளத்தில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் சார்பில் உடல் உழைப்பு தொழிலாளர்கள், சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியம், அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகன பழுதுபார்க்கு தொழிலாளர்கள் உள்ளிட்ட 20 அமைப்பு தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நலவாரியங்களில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கையான பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நாளை 15ஆம் தேதி லாடபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. முகாமில் தகுதியுடையவர்கள் செல்போன் இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை, மின்னணு குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பள்ளி மாற்றுச் சான்றிதழ் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி பாஸ்புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தொழிலாளர்கள் முகாமில் கலந்து கொண்டு உறுப்பினராக சேர்ந்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் உதவித்துறை ஆணையர் மாதேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கடலூர் மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டி பெரம்பலூரில் அண்மையில் நடைபெற்றது. இதில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இருபாளருக்கும் தனித்தனியே நடைபெற்ற இப்போட்டியில் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு வயது பிரிவிலும் தலா 5 பேர் வீதம் 30 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் மண்டல அளவிலான போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாட தகுதி பெற்றுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்து ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு வட்ட அளவில் பிரதி மாதம் 3ஆம் புதன்கிழமை வரும் 16ஆம் தேதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம் ஆலத்தூர் தாலுகாவில் நடைபெறுகிறது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து மாவட்ட முதல்நிலை அலுவலர்கள் கிராமங்களில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலர்களை ஆய்வு செய்தும் மக்கள் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற உள்ளனர். எனவே ஆலத்தூர் தாலுகாவுக்குட்பட்ட கிராம பொதுமக்கள் தங்கள் கிராமத்துக்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வருகை தரும் மாவட்ட அளவிலான நிலை அலுவலர்களிடம் தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் மற்றும் தங்களது கிராமத்துக்கு தேவைப்படும் அடிப்படை தொடர்பான கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றங்களில் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் 2026-27ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல் நினோ தாக்கத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் ஆகிய பயிர்களுக்கு தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் வரும் 15ஆம் தேதிக்குள்ளும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம். எனவே கடன் பெறும் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் காப்பீடு செய்யலாம். கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு இணையதளத்துள்ள விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாக பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பாபு தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் வரும் 30ஆம் தேதி வரை சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. இம்முகாமில் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பணமோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் பாகப்பிரிவு உள்ளிட்ட சிவில் வழக்குகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையதளம் வழியாகவோ பேசி சமரச முறையில் தீர்வு காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காளிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட சமரச தீர்வு மைய ஒருங்கிணைப்பாளரும் சார்பு நீதிமன்ற நீதிபதியுமான சரண்யா தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவி நிறுவனத்தில் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகள் 18 வயது முதல் 40 வயதுக்குள்ள இருபாளரும் விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் அலுவலகம் மூலமாகவோ 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
0: பெரம்பலூர் மாவட்ட

0: செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்ய பாஷா பாரதி என்ற ஆட்சி மொழி மாதாந்திர பத்திரிகையையும் அவர் வெளியிட்டார். பாரதி பன்மொழி மொழிபெயர்ப்பு செல்போன் செயலியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்திய மொழிகளுக்கான முதல் தரவு மையத்தையும் திரு அமித்ஷா இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். ராஜ்பாஷா கௌரவ் மற்றும் ராஜ்பாஷா கீர்த்தி விருதுகளையும் இந்நிகழ்ச்சியில் அவர் வழங்கினார். இந்த 2 நாள் விழாவில் வந்தே மாதரம் தேசிய பாடலை மையப்படுத்திய விவாதமும் பல்வேறு அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய வங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயின் 5வது தலைமுறை வாரிசான ஜாய்தீப் சாட்டோபாத்யாயை உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா தலைமையேற்று நடத்திய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் விழா ஏற்பாடுகள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலக அரங்கில் நாட்டின் நற்பெயரை மேன்மைப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு அமைந்திருந்ததாகவும், இதற்கு உதவும் வகையில் செயல்பட்ட அனைத்து மாநில அரசுகளுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவிப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் அரசியல், இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்குவது குறித்தும், வேளாண் உற்பத்தி பொருட்கள், மருந்துகள் ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கான விநியோக சங்கிலி மற்றும் சந்தையை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிழக்கத்திய நாடுகள் வெளியுறவு கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19 தேதி அன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகம் பெரிய கப்பல்களை கையாளும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இத்துறைமுகத்தில் முதன் முதலாக மிக நீளமான சரக்கு பெட்டக கப்பல் கையாளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்த மற்றும் திறன்மிக்க பல்முனை போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் வகையில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் துறைமுக வளர்ச்சிக்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக துறைமுகத்தில் பெரிய கப்பல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் கையாளும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல்கள் வரக்கூடிய மிதவை ஆழம் 14.2 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. துறைமுகத்திற்குள் கப்பல்கள் கையாள்வதற்கு வசதியாக சுற்றுவட்ட பாதை 488 மீட்டர் இருந்து 550 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் ஆண்டுக்கு 600,000 சரக்கு பெட்டகங்கள் கையாளும் திறனுடன் அமைக்கப்பட்டுள்ளது. 370 மீட்டர் நீளமுள்ள கப்பல் தளம், 14.2 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டது, 10 ஹெக்டேர் சேமிப்பு வசதி, 126 குளிரூட்டப்பட்ட சரக்கு பெட்டகங்கள் இணைப்பு வசதிகள், கப்பலில் இருந்து சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான பிரத்யேக முறையில் செயல்படக்கூடிய 3 பெரிய பழுதூக்கி இயந்திரங்கள் ஆகியவை இந்த முனையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள மனித உரிமைகள் குழு அப்பகுதியில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் மக்களிடையே பதற்றமான சூழல் உருவாகியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அங்குள்ள ராவலா கோட் பகுதியிலும் பூஞ்ச், சுத்னுத்தி மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 100 நாட்களுக்கு மேல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதனால் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. மக்களிடையே உடனடியாக சமரச பேச்சுகள் நடத்தி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு திருப்திகரமாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டிற்கான அறிக்கையில் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பாதுகாப்பு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் மக்களின் போராட்டங்களும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் கல் எறிதல் சம்பவங்கள் கடந்த ஆண்டில் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியூசிலாந்தின் கடற்படை தலைமை தளபதி ரியர் அட்மிரல் கேரின் கோல்டிங்குடன் பேச்சு நடத்தியுள்ளார். இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவது, இணைந்து செயலாற்றுவது மற்றும் கடல்சார் தகவல்களை அதிகளவில் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்டவை குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். அடுத்த ஆண்டு இருநாட்டு கடற்படைகளின் கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா நியூசிலாந்துக்கு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஆஸ்திரேலியா தலைநகர் கான்பராவில் அந்நாட்டு ராணுவ தளபதி அட்மிரல் மார்க் ஹமோண்டை சந்தித்து இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் பேச்சு நடத்தியுள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் கடல்சார் பாதுகாப்பு, அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 6-3, 7-6, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. கனடாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்து அந்நாட்டு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 100 நாட்களுக்கு மேலாக நடைபெறும்

போராட்டங்களுக்கு சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதிக்கான மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. காளான் வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: உலர்த்தின வைக்கோலோட பக்குவம் எப்படி பார்க்கணும்னா, ஒரு கைப்பிடி வைக்கோல் எடுத்துட்டு பிழிஞ்சோம்னா ஒரு டிராப் தண்ணி கூட வரக்கூடாது. அதாவது 65% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வைக்கோலை பதப்படுத்தணும். இது முக்கியமான ஸ்டெப்பு. வைக்கோலை தேர்ந்தெடுக்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. நல்லா அறுவடைக்கு பின்னாடி காஞ்ச வைக்கோல் எடுக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுக்கணும். 40 நிமிடங்கள் வேக வச்ச வைக்கோலை நிழலில் காய வச்சு 65% ஈரப்பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிறணும். ரொம்ப ஈரமாக இருந்தாலும் பாக்டீரிய கிருமிகள் வளரும். ரொம்ப காஞ்சி போனாலும் பூசண வளர்ச்சி இருக்காது. காளான் பூசண வளர்ச்சி விதையிலிருந்து பூசண வளர்ச்சி இருக்காது. அதனால் வேக வச்ச பின்னாடி நிழலில் உலர்த்தி அதோட ஈரப்பதத்தை பார்க்கணும். ஈரப்பதம் 65% ஈரப்பதம். அது எப்படி பார்க்குறதுன்னா, கையில் ஒரு பிடி வைக்கோல் எடுத்து பிழிஞ்சால் ஒரு டிராப் தண்ணி கூட வராத ஒரு சூழலில் தான் நமக்கு எடுத்து அடுத்தது நம்ம செய்யணும். காளான் படுக்கை தயாரித்தல் சொல்லுவோம், அல்லது காளான் பேக் தயாரித்தல் 2வது ஸ்டெப். முதல் வைக்கோலை பதப்படுத்த, 2வது காளான் பேக் செய்கிறது. இது பார்த்திங்கன்னா, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா, ஒரு 2 பை, ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பாலித்தீன் பை, 2 அடி நீளம், 1 அடி அகலம், 85 காஜ் தடிமன் உள்ள பாலித்தீன் பை எடுத்துக்கிறோம். 2 பையை 1 கிலோ வைக்கோல் நிழலில் உலர்த்தின வைக்கோல் எடுத்துக்கிறோம். 1 பாட்டில் விதை எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம கையில் சுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கிருமி நாசினி வச்சு எடுத்துக்கலாம். சோப்புலையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, ஒரு சின்ன ட்ரே, ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயோ இல்லை அலுமினிய தொட்டோ வச்சுட்டு விதைகளை பிரிக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை எப்போவுமே அதுக்குன்னே பயன்படுத்திக்க வேண்டியது, காளான் படுக்கை தயாரிக்கிறதுக்குன்னே. இப்போ 1 கிலோ வைக்கோல் உலர்த்தின வைக்கோல் ஒரு பக்கம் இருக்குது, 2 பேக் இருக்குது. அந்த 2 பாலித்தீன் பேக்கை எடுத்துக்கிறோம். அதில் நடு மத்தியத்தில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். சின்னதாக ஒரு ஹோல்ஸ், அதாவது கோன் ஊசி கூட வச்சு போட்டுக்கலாம். ஒரு ஹோல் போட்டு பையின் அடிப்பகுதியில், அடிப்பகுதி வந்து க்ளோஸ்டாக எண்டாக இருந்தாலும் சரி ஓப்பனாக இருந்தாலும், அடிப்பகுதி எடுத்துட்டு நூல் நாளில் கட்டி திருப்பி விடணும். இப்போ நூல் நாளில் கட்டி திருப்பி விடுறோம். அதே மாதிரி இன்னொரு பையிலையும் ஒரு ஹோல்ஸ் போட்டு அடிப்பகுதியில் அந்த நூலை கட்டி திருப்பி விடுறோம். அப்போ 2 பேக் ரெடியாக இருக்குது. காளான் விதை புட்டி எடுத்துக்கிறோம். அதில் இருக்க விதைகளை வந்து 2 பிரிச்சுக்கிறோம். கட் பண்ணி பையை பிரித்து 2 பாகமாக முதல்ல பிரிக்கிறோம். ஏன்னா 1 பேக்குக்கு 1/2 பாட்டில் விதையும், இன்னொரு பேக்குக்கு 1/2 பாட்டில் விதை. அந்த 1/2 பாட்டில் விதையை 5 பாகமாக பிரிச்சுக்கிறோம். அந்த பிளாஸ்டிக் தட்டில் நம்ம வந்து 5 பாகங்களாக காளான் விதைகளை பிரிச்சுக்கிறோம். எதுக்குன்னா, வைக்கோல் விதை மாறி மாறி காளான் பை தயாரிக்கிறதுக்காக தான். பையில் நூல் கட்டி திருப்பி விட்ட பின்னாடி உலர்த்தின வைக்கோல் எடுத்து 1 லேயர் எடுத்து பையில் நிரப்புகிறோம். எப்படின்னா, ஜென்டிலாக அமுக்கிறோம். 1-5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நம்ம வைக்கோலை பரப்பணும். பரப்பி அப்படியே அமுத்தி ஜென்டிலாக எல்லா பக்கமும் எடுத்துணும். 5 சென்டிமீட்டர் பையில், அதுக்கு மேலே 1 பாக விதையை எடுத்து, 1 பாக விதையை எடுத்து ஓரங்களில் அதிகமாக தூவி மையத்தில் கம்மியாக தூவி விடுறோம். அப்போ இதுதான் 1 லேயர். ஒரு பையில் கீழ் லேயரில் 5 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோலும் காளான் விதையும், அடுத்த லேயர் 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோல் வந்து நம்ம பரப்புகிறோம். மறுபடியும் எல்லா பக்கமும் சீராக அமுக்கி சமமாக, அந்த சாயாத மாதிரி, பைய சாயாத மாதிரி ஒரு உருளை வடிவமாக அமுத்துறோம் வைக்கோல். அடுத்து 2வது பாக காளான் விதைகளை ஓரமாகவும் மையத்திலையும் தூவி விடுறோம். இப்படி அடுத்த லேயர் வைக்கோல் காளான் விதை 3வது பாகம் போடுறோம். அடுத்து வைக்கோல் காளான் விதை 4வது பாகம் விதை போடுறோம். அடுத்ததாக வைக்கோல் 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு, அதுக்கப்புறம் வைக்கோல் தூவி விடுறோம். அப்புறம் மேலே 5 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோல் போட்டு நல்லா இறுக்கி கீழே கட்டின மாதிரி மேலே நூல் நாளையோ சணல் நாளையோ இறுக்கி கட்டிடுறோம். அப்போ ஒரு பைக்குள்ள வைக்கோலும் காளான் விதையுமா மாறி மாறி 1/2 கிலோ வைக்கோல் 1/2 பாட்டில் விதையும் 1 பைக்கில் கட்டிடுறோம். இது முதல் நாள் காளான் படுக்கை செய்த முதல் நாள்.

0: நிகழ்ச்சியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: நேரம் 7:30.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நிகழ்ச்சியில் சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. வேணுதேவன் அவர்கள் வழங்கும் தகவலின் இரண்டாம் பகுதி கேட்கலாம்.
1: விதை நேர்த்தி முறைகள் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பயிருக்குமே நம்ம விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கும் பொழுது தான் அதிகமான முளைப்பு திறன் கிடைக்கக்கூடிய நம்ம நிலையையும் வறட்சி தாங்கக்கூடிய நிலையையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு விதை நேர்த்தி கட்டாயம் அவசியம். விதை நேர்த்தி செய்யாமல் எந்த விதை உற்பத்தியாளர்களுமே நம்ம விதைகளை நம்ம விதைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுத்துக்கணும். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டைசி மருந்தை கலந்து 24 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னாக்கா நோய் தாக்கம் பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைனா உயிர் கட்டுப்பட்டு காரணிகளான ட்ரைகோடர்மா விரிடி நம்ம எல்லா வேளாண்மை துறையிலையுமே நம்ம விதைகள் வாங்கும்போது கூடவே சேர்த்து இந்த ட்ரைகோடர்மா விரிடியோ இல்லை கார்பன் டைசியமோ இல்லைன்னா மற்ற உயிர் உரங்களையுமே கட்டாயமாக நம்மளோட சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வந்து அதை விதைக்கிறதுக்கு நம்ம மழை வந்துருச்சு உடனே விதைக்கணும், இல்லை நேரம் ஆயிடுச்சு உடனே விதைக்கணும்னு சொல்லிட்டு அதை விதை நிறுத்தி செய்யாமல் அதை கொண்டு போய் அப்படியே வயல்லையே போட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லாமல் உயிர் கட்டுப்பாட்டு காரணியான இந்த ட்ரைகோடர்மா விரிடி எல்லாமே நமக்கு வந்து ஒரு தங்கம் மாதிரியாய், இதை ஒரு 4 கிராம் 1 கிலோ விதைக்கு 1 கிலோ சூரியகாந்தி விதைக்கு 4 கிராம் எடுத்து அதோடு நல்லா கலந்து அதுக்கப்புறம் நம்ம அதை விதைக்கிறதுக்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிச்சயமாக எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் இந்த பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு வீரியமான நாட்டுகள் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, உயிர் உரமான நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட TNAU 14 ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா, இது ரெண்டையுமே நீங்கள் கலந்து விதைகளோடு கலந்து விதைக்கும் பொழுது விதைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடச்சி வீரியமான சூரியகாந்தி செடிகள் உருவாகிறதுக்கு இது நமக்கு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி விதைக்கும் பொழுது வரிசையில் தான் விதைக்கணும். வரிசையில் விதைக்கும் பொழுது தான் அதுக்கு தேவையான காற்றோட்டமும் அதுக்கு தேவையான வெளிச்சமும் கிடச்சி நமக்கு விதைகள் வந்து வீரியமான விதைகளாக நமக்கு மகசூல் கொடுக்கும். சூரியகாந்தி ரகத்தை பொறுத்தவரையும் 45 வரிசைக்கு 45 சென்டிமீட்டரும் செடிக்கு 30 சென்டிமீட்டரும் நம்ம இடைவெளி இட்டு நம்ம விதைக்கும் பொழுது அதுக்கு தேவையான அனைத்து விதமான வெளிச்சமும் நீரோட்டம் மற்றும் எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல் மற்ற செடிகளுடைய தாக்கம் இல்லாமல் வளர்ந்து அதிகமான மகசூல் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக அமையும். இந்த பயிர் இடைவெளியை வந்து நம்ம கட்டாயமாக பின்பற்றணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, விதைச்ச உடனே நமக்கு பெரிய பிரச்சனை சூரியகாந்தியில் என்ன அப்படின்னாக்கா களை தான். களை பிரச்சனை, களையும் கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த களையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் எந்த பயிராக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அதோடைய வயசை 4 பிரிச்சுக்கணும். 4 பிரித்து அதோடைய முதல் வயசு வருதுங்களா, இப்போ உதாரணமாக 100 நாள் பயிர் அப்படின்னு வச்சிங்களேன், அதை 4 பிரித்தா 25 நாள். 25 நாளுக்குள்ளார நம்ம வந்து களை மேலாண்மை கட்டாயம் நம்ம பின்பற்றி இருக்கணும். அப்படி பின்பற்றினா மட்டும்தான் நம்ம களையிலிருந்து தப்பிக்க முடியும். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா

நம்ம சூரியகாந்தியை பொறுத்த வரையும் ஃப்ளூக்ளோரலின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு களைக்கொல்லி இருக்குது. அந்த களைக்கொல்லியை ஒரு ஏக்கருக்கு 800 மில்லி 200 லிட்டர் தண்ணியில் கலந்து விதைச்ச ஒரு 3-4 நாளுக்குள்ளார கைத்தளிப்பானை வச்சு நல்லா தெளிச்சிடணும். கட்டாயம் நீங்கள் தெளிக்கும் பொழுது உங்களுடைய வயலில் ஈரம் இருக்குதாங்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்த்துக்கணும். ஈரம் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த களைக்கொல்லியை வந்து நீங்கள் தெளிக்கணும். அப்படி தெளிக்கும் பொழுது நம்முடைய களைகளை வந்து இதை கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் 30-35 நாளுக்குள்ளார ஒரு தடவை கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், கைக்களை எடுக்கணும். கைக்களை எடுக்கும் பொழுது களைகளை வந்து நம்ம சூரியகாந்தி பயிரிலிருந்து பாதுகாக்கலாம். அதே மாதிரி உரத்தையும் நம்ம சரியான நேரத்தில் சரியான அளவில் போடணும். நம்ம பாட்டு உரத்தை அதிகமாக போடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான். அது ஏன் அப்படின்னா, அது ஒரு முக்கியமான விஷயமும் கூட. நம்ம அழிக்கக்கூடிய விதை முடிஞ்ச வரையும் நம்முடைய நிலத்தை நில பரிசோதனை செஞ்சு, மண் பரிசோதனை செஞ்சு, மண் பரிசோதனையினுடைய முடிவின் அடிப்படையில் அதனுடைய அளவை நம்ம உரத்தை கொடுக்கறதா நமக்கு சால சிறந்தது. அப்படி செய்யாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, யூரியா 130 கிலோ எடுத்து, இல்லைனா சூப்பர் பாஸ்பேட் 225 கிலோ, பொட்டாஷியம் 72 கிலோ, இந்த 3 உரங்களையுமே 1 ஹெக்டர் 2.5 ஏக்கருக்கு தேவையான இந்த விதைகளை வந்து நம்ம அடியுரமாக இடும்பொழுதும், அதுக்கடுத்தது யூரியாவை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 65 கிலோ அடியுரமாகவும், 30-35 நாளுக்கு அப்புறம் களை எடுத்ததுக்கப்புறம் ஒரு மேலுரமாக மிச்சத்தையும் நம்ம போடும்பொழுது நமக்கு வந்து அதிகமான ஊட்டம் வந்து சரியான அளவில் நம்ம செடிகளுக்கு கிடைக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்குது. சூரியகாந்தியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா, விதைச்ச 3-4 நாளுக்குள்ளார தண்ணி பாய்ச்சணும். முதல்ல விதைச்ச உடனே தண்ணி கொடுப்போம், அதுக்கடுத்தது 3வது நாளில் உயிர் தண்ணின்னு நம்ம சொல்லுவோம். உயிர் தண்ணி, உசுப்பு தண்ணி, எடுப்பு தண்ணின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விதை முளைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அந்த விதை என்ன பண்ணியிருக்கணும், தண்ணி குடிச்சிருக்கணும். தண்ணி குடித்தா மட்டும்தான் அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள்லாம் இயங்க ஆரம்பிக்கும், அந்த செல் ஓட ஆரம்பிக்கும், அந்த செல்லெல்லாம் சொல்லுவோம், ஓகே நான் தண்ணி குடிச்சிட்டோம், இப்போ வந்து விதையை முளைச்சி வெளியே வரலாம், நம்ம விதை உற்பத்தியால் நம்ம விதையை முளைச்சி வெளியே வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அது உணரும். அப்போ அது முளைச்சி வெளியே வரணும். அப்போ நம்ம கட்டாயமாக என்ன பண்ணணும், விதைச்ச அன்னைக்கு தண்ணி கட்டணும். அதுக்கடுத்து 3வது நாள் நம்ம தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்கும்போது விதைகள் இருக்கக்கூடிய செல்கள்லாம் இயங்க ஆரம்பித்து விதை முளைக்க ஆரம்பிக்கும். விதை முளைச்சி வெளியே வருவோம். கரெக்டான சமயமான அந்த காய் பிடிக்கிற தருணம், முதிர்ச்சி தருணம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான தருணம். இந்த தருணத்துலலாம் மழை இல்லை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி கட்டி கட்டுறது நமக்கு வந்து சால சிறந்தது. அப்போ தான் நமக்கு முதிர்ச்சியான நல்ல திறச்சியான சூரியகாந்தி மணிகள் கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, சூரியகாந்தி வந்து அயல் மகர்ந்த சேர்க்கை கொண்ட பயிர் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, சரியாக அங்கங்கே நமக்கு மகர்ந்த சேர்க்கை நடைபெற்று இருக்காது. மகர்ந்த சேர்க்கை நடைபெறாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா, அதுலேயே ஆணும் பெண்ணும் ரெண்டும் ஒரே பூ கொண்டையிலேயே இருக்கும். இருந்துமே அது அதுக்குள்ளாரே அது பேசாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பூ கொண்டைகளுக்கு மகர்ந்த சேர்க்கை நன்றாக நடப்பதற்கு ஒரு 3 விஷயத்தை கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும். முதல்ல ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, 1 ஹெக்டருக்கு 5 தேனி பெட்டிகள், சூரியகாந்தி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் 5 தேனி பெட்டியை அங்கங்கே 4 கார்னரில் ஒன்றும் சென்டரில் ஒன்றும் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா, நாம் செய்ய வேண்டிய வேலையை அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா, தேனீக்கள் வந்து அந்த தேனி பெட்டியில் ஒவ்வொரு பூக்கொண்டையிலையும் உட்காந்து மகரந்தத்தை சேகரித்து இன்னொரு பூக்கொண்டையில் உட்காரும் பொழுது அது தானாகவே என்ன பண்ணிடும்னா, மகரந்த சேர்க்கையை அது செயற்கையாக நடக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக அமையக்கூடிய இந்த தேனீக்கள். அப்போ 1 ஹெக்டருக்கு 5 தேனி பெட்டி வைக்கணுங்கிறதுல மறந்துடக்கூடாது. சூரியகாந்தி சாகுபடி செய்யக்கூடிய விதை உற்பத்தியாளர்கள் கட்டாயமாக தேனி பெட்டியை வாங்கி வச்சோம்னா நமக்கு 2 லாபம். ஒன்று, மகரந்த சேர்க்கை செயற்கையான முறையில் அது செஞ்சு கொடுக்கும் அந்த தேனி. இன்னொன்று, தேன் நமக்கு கூடுதலான ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு ஏதுவாக அமையும்.

அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பூ பிடிக்கிற தருணத்தில் 7-10 நாள், இந்த 10 நாளுக்கு வந்து ஒவ்வொரு அருகில் இருக்கக்கூடிய பூக்கொண்டைகளை வந்து நல்லா உரசி விட்டுட்டே போகணும். பூக்கொண்டையை உரசும் பொழுது ஏன் அந்த பூக்கொண்டையில் இருக்கக்கூடிய பூ அதுவே மகரந்த சேர்க்கை நடைபெற முடியல அப்படின்னாக்கா, ஆங்கிலத்தில் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதுவே மகரந்த சேர்க்கை பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் 2 பூக்கொண்டைகளை சேர்த்து ஒன்றா உரசும் பொழுது இந்த பூக்கொண்டையில் இருக்கக்கூடிய மகரந்தம் மற்ற பூக்கொண்டையில் போய் சேரும். அது மாதிரி ரெண்டுமே மாறிக்கிறதுனால நமக்கு பனிப்பிடிப்பு, மகரந்த சேர்க்கை அதிகமாக நடந்து மணிவிக்கைகள் அதிகமாக பிடிக்கிறதுக்கு அது காரணமாக அமையும். இது பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8-11 மணிக்குள்ளார நம்ம இந்த பூக்கொண்டையை உரசுகிற வேலையை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா காடா கிளாத்துன்னு சொல்லுவோம், துணி, நம்ம வேட்டி துணியெல்லாம் இருக்குங்களே, அந்த துணியில் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த துணியில் பூக்கொண்டையில் உரசி பூக்கொண்டையில் ஒத்தி எடுத்தோம் அப்படின்னாக்கா, அந்த பூக்கொண்டையில் ஒத்தி எடுக்கும் பொழுது நம்ம துணி முழுசாக மகரந்தமாக இருக்கும். அந்த மகரந்தத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கொண்டையில் கொண்டு போய் நம்ம ஒத்தி எடுக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மகரந்தம் அந்த செடியில் பட்டு நமக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறும். இந்த 3 விஷயத்தை கட்டாயமாக நம்ம எல்லாருமே இப்போ பின்பற்றும் பொழுது நமக்கு கூடுதலாக மகசூல் கிடைக்கிறதுக்கு இந்த மகரந்த கூடுதல் செயற்கை மகரந்த சேர்க்கை வந்து உதவி பண்ணுது. இந்த விஷயத்தையுமே நம்ம வந்து கடைபிடித்து செய்யணும். அடுத்தது நம்ம வயல் ஆய்வு செஞ்சு அறுவடை செஞ்சு சரியான சல்லடையை கொண்டு சூரியகாந்தியை வந்து நம்ம அறுவடை செய்யணும். சூரியகாந்தியை அறுவடை செஞ்சு விதை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி சூரியகாந்தியை எந்த தருணத்தில் அறுவடை செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சூரியகாந்தியை வந்து என்றைக்காக அனுப்புகிறீங்க அப்படின்னாக்கா, எந்த தருணத்தில் வேணால் நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆனால் விதைகளாக தான் நம்ம வந்து விற்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த வினையியல் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பயிருக்குமே வினையியல் முதிர்ச்சி இருக்குது. இந்த சூரியகாந்திக்கு வினையியல் முதிர்ச்சி அப்படிங்கிற தருணம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பூக்கொண்டையோட பின்னாடி பக்கம்

0: எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூக்கொண்டையோட பின்னாடி சைடு நமக்கு வந்து லெமனோட மஞ்சள் நிறம் இருக்குங்கள, அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விதைக்காக அறுவடை செய்கிறேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ப்ரௌன் கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் மாறினதுக்கப்புறம் அதை அறுவடை செய்வாங்க. அது ஏற்ற தருணம் இல்லை. விதைகளாக உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, விதை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா, இந்த பூக்கொண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிறம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கணும். மஞ்சள் நிறமாக இருக்கிற தருணத்தை தான் சரியான வினையல் முதிர்ச்சி சூரியகாந்திக்கு நம்ம சொல்கிறோம். ஏன் அந்த தருணத்தில் அறுவடை செய்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த தருணத்தில் தான் விதைகள் இருக்கக்கூடிய எல்லா விதைகள் வளர்கிறதுக்கான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே அந்த நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும். விதைகளுக்கு தேவையான உணவு எல்லாமே அதில் அக்குமுலேட் ஆகிருக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா முளைப்புத்திறனுக்கான சதவீதமும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தருணம். அதே மாதிரி ஈரப்பதமும் அதிகமாக இருக்கக்கூடிய தருணம் அது தான். அதுக்கடுத்தது நல்ல வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய தருணம் அது தான். இதே நீங்கள் நல்லா காய விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், நல்லா காஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணிங்கன்னா முளைப்புத்திறன் ஆட்டோமேட்டிக்காக அடைப்படும். முளைப்புத்திறன் குறையும், வீரியம் குறையும், அந்த விதைகள் வந்து இறந்து போகிறதுக்கான ஏற்ற ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விதைகளாக இருந்துச்சுன்னா அந்த விதைகளை நம்ம விதைகளாக பயன்படுத்தும் பொழுது கட்டாயமாக நமக்கு என்ன பண்ணாது, ஒரு வீரியமான விதைகளாக இருக்காது, முளைப்பு சதவீதமும் நம்முடைய வயலில் குறையிறதுக்கு காரணமாயிடும். அப்போ வினையியல் முதிர்ச்சியான இந்த தருணத்தில் சரியான நேரத்தில் நம்ம அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சு விதை சுத்திகரிப்பு செய்து விதைகளை நம்ம பரிசோதனைக்கு அனுப்பும் பொழுது நமக்கு எவ்வளவு சதவீதம் தரமான விதைகளாக இருக்கணும்னா எவ்வளவு சதவீதம் இருக்கணுங்கிறத நம்ம இப்போ கேட்போம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்கா தூய விதைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 98%, அது ஆதார விதையாக இருந்தாலும் சரி சான்று விதையாக இருந்தாலும் சரி 98% இருக்கணும். அதுக்கடுத்தது குறைந்தபட்ச முளைப்புத்திறன் எவ்வளோ சதவீதம், எவ்வளோ மார்க் எடுத்தால் இது பாஸ், நம்ம மாணவர்கள்லாம் ஒவ்வொரு பள்ளியிலுமே எவ்வளோ மார்க் எடுக்கணும் குறைந்தபட்ச தேர்ச்சி பெறுறதுக்குன்னு இருக்குங்களே, அதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் இருக்குது. சூரியகாந்தியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது 100க்கு 70 மார்க் எடுக்கணும். 100க்கு 70% முளைப்புத்திறன் இருந்துச்சுன்னா தான் அது தேர்ச்சி பெற்றதுன்னு அர்த்தம். ஆதார விதையாக இருந்தாலும் சரி சான்று விதையாக இருந்தாலும் சரி குறைந்தபட்ச முளைப்புத்திறன் வந்து 70%. அதுக்கடுத்தது ஈரப்பதம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 9% இருக்கணும். அப்போ 98% புற தூய்மை, அதுக்கடுத்தது 70% முளைப்புத்திறன், 9% ஈரப்பதம் இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, தேர்ச்சி பெற்றது, இந்த விதை குவியல் தேர்ச்சி பெற்றதுன்னு சொல்லி நமக்கு அனுப்புவாங்க. அப்போ அவங்க அனுப்புகிற அந்த ரிசல்ட்டை வச்சு தான் சான்றட்டை நமக்கு பொருத்துவாங்க. இப்போ ஆதார விதைக்கு நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆதார விதைக்கு தேவையான வெள்ளைக்கலர் அட்டையை நமக்கு பொருத்துவாங்க. சான்று விதைக்கு நம்ம பதிவு செஞ்சுருந்தோன்னா அந்த சான்று விதைக்கு தேவையான அந்த நீல நிற அட்டையை நமக்கு பரிந்துரை செய்வாங்க. அந்த அட்டையை பொருத்தி நம்ம இதை விதைகளாக விற்பனை செய்யலாம். எனவே சூரியகாந்தி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் நாம் பின்பற்ற வேண்டிய விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கட்டாயம் கடைபிடித்து சாகுபடி செய்யும் பொழுது அதிகமான வருமானத்தை பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சூரியகாந்தி விதை உற்பத்தி குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. வேணுதேவன் அவர்கள் வழங்கிய தகவலின் இரண்டாம் பகுதி கேட்டோம்.

வேளாண் தகவல். கோழி குஞ்சு விற்பனைக்கான பண்ணை நடத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். கோழி முட்டைகளை சேகரித்து இன்குபேட்டர் மூலம் பொறிக்கச் செய்து அதிக எண்ணிக்கையில் கோழி குஞ்சுகளை பெற்று விற்பனை செய்து லாபம் ஈட்டலாம். கோழி குஞ்சுகள் விற்பனைக்கான பண்ணையில் தாய்கோழியாக வளர்க்க நந்தனம், கிரிராஜா, வனராஜா ஆகிய கோழி இனங்களை தேர்வு செய்யலாம். இவை வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியவை. அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட நாட்டுக்கோழிகளை விட 3 மடங்கு அதிக உடல் எடையும் முட்டை உற்பத்தி திறனும் கொண்டது. நியூ ஹம்சயர், கார்னிஷ், பிளைமோத் ராக் ஆகிய அயல் இன கோழிகளின் மரபணுவை உள்நாட்டு இன கோழிகளுடன் கலந்து உருவாக்கப்பட்டவை கலப்பின நாட்டுக்கோழிகளாகும். சுவையான இறைச்சி, துரித உடல் எடை அதிகரிப்பு, 100 முதல் 150 முட்டைகள் வரை இந்த கலப்பின கோழிகளின் மூலம் பெறலாம் என்பது சிறப்பம்சமாகும். கோழிப்பண்ணையில் முதலில் சுமார் 500 தாய்கோழி குஞ்சுகளை வளர்க்க 33 அடி நீளம், 17 அடி அகலம் என்ற அளவில் கொட்டகை அமைக்க வேண்டும். ஒரு குஞ்சுக்கு 1 முதல் 1.5 அடி வரை இடவசதி இருக்க வேண்டும். 1 மாத வயதுடைய குஞ்சுகளை வைத்து புதிதாக பண்ணை தொடங்குபவர்கள் சொந்தமாக தீவனம் தயாரிக்க கம்பு 16 கிலோ, மக்காச்சோளம் 18 கிலோ, கடலை புண்ணாக்கு 17 கிலோ, தவிடு 18 கிலோ, அரிசி குருணி 5 கிலோ, கருவாட்டு மீன் தூள் 10 கிலோ, கேழ்வரகு 10 கிலோ, கால்சைட் 1 கிலோ, தாது உப்பு 2 கிலோ, தேங்காய் பின்னாக்கு 3 கிலோ என்ற அளவில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதனை அரைத்துக் கொள்ளலாம். 50 குஞ்சுகளுக்கு 1 தீவனத்தொட்டி என்ற அடிப்படையில் பயன்படுத்தலாம். கோழி குஞ்சுகள் தாய்கோழிகளான நிலையில் தரமான சேவல்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம் அல்லது செயற்கை கருத்தரிப்பு மூலம் இனப்பெருக்கம் செய்ய முடியும். தாய்கோழிகளிடம் முட்டைகளை 7 முதல் 10 நாட்களுக்குள் சேகரித்து குஞ்சு பொறிக்கும் இயந்திரத்தின் மூலம் அடைகாத்து பொறிக்க வைக்கலாம். முட்டைகளை இன்குபேட்டரில் வைப்பதற்கு முன்பு பார்மலின் மூலம் சுத்தம் செய்தல் வேண்டும். மேலும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்தும் சுத்தம் செய்யலாம். இதன் மூலம் நோயில்லா குஞ்சு உற்பத்தி சாத்தியமாகும். 21 நாட்கள் கழித்து குஞ்சுகள் வெளிவரும். இந்த குஞ்சுகளை வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு விற்பனை செய்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும். கேட்டது வேளாண் தகவல்.

0: வேளாண் பழமொழி சிந்தனை.
1: அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம். அந்தி ஈசல் பூத்தால் அடைமழைக்கு அச்சாரம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். நிறைவாக விடைபெறும் முன், மானாவாரி சாகுபடியில் விதை கடினப்படுத்துதல் ஆரம்ப முளைப்பு மற்றும் வறட்சியை தாங்கும் திறனை மேம்படுத்த உதவும். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சலகத்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் நிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு JCD பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2,000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரை தின்றல். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸுடன். அடுத்து கேட்கலாம் அச்சாணி மற்றும் அதை தொடர்ந்து மதுரை தின்றல் தொடர்ச்சியாக. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன்.

0: மலர்களின் மனம் மனதை வருட, வண்ணங்களின் அழகு விழியை கவர, கைகளின் கலை நயத்தில் பூக்கள் பேச அழகிய அலங்காரம் உருவாகிறது. என்ன நேர்களே, ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயுமே நம்ம கண்ணை கவரக்கூடிய அழகிய ஓவியம், அதாவது பூக்களால் உருவாக்கப்பட்ட அழகிய ஓவியத்தை செய்யக்கூடிய ஒரு கலைஞர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன விதமான தொழில் பண்றாங்க, அவங்களுடைய தொழில் அனுபவங்களை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு. உங்க பேரு, எங்கிருந்து வரீங்க, என்ன தொழில் சார் பண்றீங்க?
1: என் பேர் தங்கப்பாண்டி சார். அப்பா பேர் வந்து பாண்டி. நான் வந்து மதுரை மாவட்டம் முத்துப்பட்டியில் வசிக்கிறேன். நான் வந்து இந்த பூ அலங்கார தொழிலில் வந்து ஒரு 18 வருஷமா ஒர்க் பண்ணுறேன்.
0: இப்போ எந்த ஒரு தொழில் அப்படின்னாலுமே அதில் சில சவால்கள், சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த பூ அலங்கார தொழிலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன?
1: இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு ஆளுகள் பற்றாக்குறையாக இருக்கும் சார். வேலை பார்க்குற டயத்துக்கு வந்து பசங்க அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டாங்க. நம்ம ரெகுலராக பார்க்குறவங்கள அங்கிட்டுங்கன்னு பிரித்து விட்டோம்னா ஒரு பெருங்குண்ட வேலையில் வந்து பசங்களை நம்ம எதிர்பார்த்து வேலை பார்க்குற டயத்தில் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையில் ஒரு ஒருத்தவங்க லீவ் போட்டுருவாங்க. அப்படின்றக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, பூ மெட்டீரியல் வந்து மழை டயத்தில் வந்து கொஞ்சம் கிடைக்காம போயிடும், டிமாண்ட் ஆயிரும் சார். அந்த டயத்தில் பூ கிடைக்காம இருக்கும். அப்போ அந்த டயத்தில் எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் சார் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது இந்த தொழிலில் வந்து.
0: சரி, இந்த தொழிலில் வந்து போட்டிகள்லாம் எப்படி இருக்குப்பா?
1: ஒருத்தவங்க நல்லா பண்ணுறாங்கன்னா நான் அவங்கள காட்டி கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னு நம்ம நினைப்பேன் சார். நான் நினைப்பேன் சார், இப்போ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா என் கூட இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவரை காட்டி கொஞ்சம் நல்லா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க சார். போட்டிக்கு போட்டியாக இருந்தால் தான் சார் வேலையில் நம்ம கரெக்டாக இருக்க முடியும்.
0: கண்டிப்பாக. சரி, இப்போ இந்த தொழிலில் வந்து வருமான வாய்ப்புகள் எப்படி, தொழில் போயிட்டுருக்கு, வருமானம்லாம் எப்படி இருக்குன்னு
1: நினைக்கிறீங்க? மாதத்துக்கு வந்து 20 நாள் வேலை இருக்கும் சார்.
0: 20 நாள்
1: வேலை இருக்கும் சார்.
0: 10 நாள் வந்து
1: ரெஸ்ட்டாக தான் சார். அதில் வந்து நைட்டும் பகலும் சேர்ந்து பார்க்கல 40 நாள் கணக்கு வாய்ப்புக்கும் சார். நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்டு ஒர்க் தான் சார் அதிகமாக இருக்கும். சுத்தமாகவே நம்ம தூக்கத்தை கடைபிடிக்க முடியாது சார். நம்ம அந்த ஒர்க் இறக்கிட்டோம்னா காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு சாமி கருவறை திறக்கிற மாதிரி டைம் ஆயிரும். அந்த டயத்தில் நம்ம என்ன டயத்தில் நம்ம வேலை முடிச்சு கொடுக்கணும் டயம் இருக்கோ, விடிய விடிய நம்ம முடிச்சு கொடுக்கணும். வேலை பார்க்கணும்னா வேலை பார்த்து முடிச்சு கொடுக்கணும் சார் நம்ம.
0: அப்போ நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்காக இருக்கும். என்ன
1: ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்டு தான் சார் ஒர்க்கு. பகலில் காட்டி நைட்டு தான் சார் அதிக ஒர்க் இருக்குது. பூ அலங்கார தொழிலில் வந்து நைட்டு ஒர்க் தான் அதிகம் சார்.
0: அப்புறம் எந்த ஒரு தொழில்னாலுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் எந்த அளவுக்கு திருப்தி படுத்துறோமோ அடுத்த டைம் தான் அவன் மறுபடியும் கூப்பிடுவாங்க. அந்த வகையில் கஸ்டமர் ரிலேஷன் எப்படி இருக்கு? இந்த கேள்வியை ரெண்டாக உடச்சிக்கிறேன் இப்போலாம். இந்த கேள்வி ரெண்டாக உடச்சுறேன். இப்போ எந்த ஒரு தொழில் அப்படின்னாலுமே மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பாக.
0: அது எந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த வகையில் இப்போ உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறோம், நேரில் ஃபோனில் பேசுனா நீங்கள் வருவீங்க, இதை தவிர உங்களோட திறமையை வந்து எப்படி வெளியுறுத்து கொண்டு காட்டுறீங்க நீங்கள்?
1: இன்ஸ்டாகிராம்னு சொல்லி சொல்லுவோம் சார். இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் அதிகமாக நம்ம வந்து வேலை பார்க்குறத வந்து வீடியோ எடுத்து நம்ம வெளியில் காமிச்சிக்கிறோம் சார்.
0: ஒரு ரெண்டு வீடியோ போட்டுருவீங்க?
1: ஆமாங்க சார். நம்ம எப்படின்னா சார், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேலை பார்க்குறோம்னா அதை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சு நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஒர்க் பண்ணதை வெளிப்படுத்திக்கிறோம் சார். இது எப்படின்னு கேட்டிங்களா சார், என்னோட ஒர்க்கு பார்க்கணும், நேரில் பார்க்கணும், வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து என்னோட தொழிலை வந்து வேலையை வந்து அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்ம வெளிப்படுத்திருக்கேன் சார்.
0: அவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
1: ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து 12K இருக்காங்க சார். 12,000 பேர் இருக்காங்க சார். அவங்க தான் சார் என்னோட சொத்து. இன்னொன்று வந்து ஃபேஸ்புக்ல வந்து 8,000 பேர் இருக்காங்க சார்.
0: உங்க ஃபாலோவர்ஸ் ரொம்ப இருக்காங்க.
1: ஆமாங்க சார். என்னோட வேலை பிடிச்சிருந்ததுனால தான் சார் லைக் பண்ணி இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன், வேலை பார்த்தத வீடியோ போகிறேன்னா அந்த அளவுக்கு லைக்கு கமெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க சார் எனக்கு.
0: சரி, இப்போ கிட்டத்தட்ட 18 வருஷமா நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
0: உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பூ அலங்கார அனுபவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: நம்மளுக்கு வேலை வந்து எந்த வேலையுமே எனக்கு கஷ்டம் கிடையாது சார். எல்லா வேலையும் மனசார வேலை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பாக அமையும் சொல்லி என்னோட கான்செப்ட்ல நான் வேலை பார்க்குறேன் சார். மெயினா வந்து என்னோட ஒர்க்ல வந்து பசி அடக்கணும் சார். சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது சார். ஏன்னா நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கணும் வைக்கணும்ட்டு பசங்கள்லாம் சொல்லுவாங்க. நானே நீ ஒர்க்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு கடைசியில் வேலை வேலைன்னு சொல்லிட்டு நீ சாப்பாடை மறக்க விட்டுற எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம சாப்பிட முடியல வைக்கல. நம்ம சாப்பாடை நினச்சோம்னா நம்ம போகிற இலக்க நோக்கி போக முடியாதா? பசங்களை கொஞ்சம் சொல்லுவேன், நம்ம போகிற இலக்க நோக்கி நம்ம போக முடியாது. நம்ம என்ன இலக்க நோக்கி நம்ம போகிறோமோ கடைசி வரைக்கும் நம்ம போனால் தான் கரெக்டாக முன்னாடி வர முடியும் அப்படின்ற மாதிரி பசங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு சார். அதனால் சாப்பாடை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பசங்களையும் திறமையாகவே கொண்டு போயிட்டேன் சார் வேலையில்.
0: ஒரு பொறுப்பை வந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தூங்குறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது.
1: தூக்கம் இருக்காது சார், சாப்பாடு இருக்காது சார். கரெக்டாக நம்ம சாப்பிட முடியாது சார். அந்த பகலில் தான் சார் நம்ம லெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லெஸ்ட் எடுத்தாலும் ஒரு 1 hour 2 hour லெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நம்ம ஒர்க்கு கிளம்பிடணும் சார். அந்த மாதிரி இப்போ ரெகுலராகவே போயிடும் சார்.
0: சரி, இப்போ இந்த பூ அலங்கார தொழிலுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: பூ அலங்கார தொழிலில் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா என்னை காட்டி கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டியாகவே இறங்குறாங்க சார். அதில் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறாங்க சார். என்னோட திறமை வந்து எப்படி வெளிப்படுத்துனா என்னோட அலங்காரம் வந்து எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் அப்படி போய்கிட்டு இருக்கு சார்.
0: இல்ல எதிர்காலம் நல்லா இருக்குமா அதுக்கு?
1: எதிர்காலம் நல்லா இருக்கு சார்.
0: சரி, அப்படின்னா இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா கேட்கணும். இப்ப இன்றைய கால இளைஞர்கள்

0: யங் ஜெனரேஷன் வந்து இந்த பூ அலங்கார தொழிலை வந்து சுயதொழில் எடுத்து பண்ணலாமா?
1: கண்டிப்பா பண்ணலாம் சார்.
0: வாய்ப்புகள் எப்படி இருக்கும்?
1: வேலை வாய்ப்புலாம் நல்லா சிறப்பா இருக்கும் சார். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் இருக்கும் சார். நம்ம எப்படின்னா பாட்டுக்காரங்களுக்கு ஒர்க் பண்ணா நம்மள புடிச்ச மாதிரி பண்ணணும்.
0: சரி.

0: இப்போ 18 வருஷம் அனுபவம் இருக்கு உங்களுக்கு. புதுசாக படிச்சுட்டு ஒருத்தவங்க வர்றாங்க, நான் இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா?
1: பசங்களை வந்து வேலையே தெரியாம தான் சார் என்ற பசங்களே ஒர்க் பண்றாங்க. பாதி பசங்க வேலை தெரிஞ்ச பசங்க 10 பேர் வேலை தாங்கன்னா வேலையே தெரியாம தான் சார் 20 பசங்க 25 பசங்க வந்து வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு வந்து வேலையே தெரியாம இருந்தா கூட இதை இப்படி பண்ணு இதை இந்த இப்படி செய்யு அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்லி சொல்லி சொல்றதுனால ஒரு 1 ஹவர் நம்ம சொன்னோம்னா போதும் சார், அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இந்தந்த பசங்களுக்கு இந்தந்த ஒர்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேலையை கொடுத்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் சார் நான்.
0: அப்ப யாராவது தொழில் கத்துக்கணும் உங்கள்ட்ட வந்தாங்கன்னா கத்துக் கொடுப்பீங்க?
1: கண்டிப்பா கத்துக் கொடுத்துடலாம் சார்.
0: சரி, இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியா நீங்க வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க நீங்க.
1: ஆமாங்க சார்.
0: இன்னைக்கு பார்த்தோம்னா நீங்க ஒரு 10 பேர் 20 பேருக்கு வந்து வேலையை கொடுக்குற அளவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டு கால உழைப்பு நீங்க. நான் போகாத இடமே இல்லை தமிழ்நாட்டில், கிட்டத்தட்ட நிறைய கோயில்களுக்கு நான் பூ அலங்காரம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு
1: சொல்றீங்களே,
0: உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் என்னங்க சார்?
1: தமிழ்நாடு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு சார், ஒரு மெயினான கோயில் இன்னும் அலங்காரம் பண்ணாம இருக்கேன் சார்.
0: என்னென்ன கோயில் சார் இதுக்கு அலங்காரம் பண்ணாம இருக்கீங்க?
1: நம்ம திருவண்ணாமலை கோயில், சிவன் கோயில் சார்,
0: அண்ணாமலையார் கோயில்,
1: அண்ணாமலையார் கோயிலுக்கு நம்ம போகணும் சார். ரெண்டாவது கேட்டீங்கன்னா நம்ம மருதமலை முருகன் கோயில் போகணும் சார். மூன்றாவது திருத்தணி போகணும் சார். திருச்சி மலைக்கோட்டை போகணும் சார். இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா வடபழனி போகணும் சார். தமிழ்நாட்டில் நம்ம போகாத கோயில் எந்த கோயிலும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு சார் எனக்கு. எல்லா கோயிலும் நம்ம ஒர்க் பண்ண, நம்ம ஒர்க் இருக்கணும், நம்ம வேலை இருக்கணும், செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது சார்.
0: நல்ல லட்சியங்கள், உயர்ந்த லட்சியங்கள், அதாவது பூ அலங்காரம் வந்து நீங்க தொடாத கோயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க. கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு வந்து எல்லா கோயில்களும் வரும். உங்களுடைய பேர், உங்களுடைய உழைப்பு வந்து இன்னும் எல்லா இடங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி.
0: ரொம்ப அழகாவே சொல்லிட்டு இருக்கீங்க சார். அதாவது 9th தான் நீங்க படிச்சிருந்தீங்க, ஆனாலும் உங்களுடைய சொந்த உழைப்பால கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம் ஒரு தொழிலாளியா இருந்து நீங்க முதலாளியா மாறி இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி
1: சொல்லுங்க சார்.
0: இன்று படித்த இளைஞர்கள் அவங்களும் உங்களை மாதிரி எந்த தொழில்னாலும் அதுல சிறந்த தொழில் முனைவோர், நல்ல ஒரு முதலாளியர் ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் மூலமா என்ன ஆலோசனை அறிவுரை சொல்ல விரும்புறீங்க?
1: நம்ம தொழில வந்து நம்ம கரெக்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். வேலை எப்படி பாக்கணும்னா மனசாட்சியோட வேலை பார்க்கணும். பொய் பேசுறது, ட்ரிங்க் சாப்பிட்றது, ஸ்மோக் பண்றது சுத்தமா தடை பண்ணிடணும். நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை நோக்கி நம்ம கரெக்டா செஞ்சா போதும்.
0: கண்டிப்பா சார். அதாவது நம்ம முழு அர்ப்பணிப்புணர்வு

0: திண்டுக்கல்ல வந்து எங்க அண்ணன் வந்து ஒரு ஒர்க்கு கூப்பிட்டு போறான் சார். மொத பாலன் சொல்லி பூக்கடையில வந்து அந்த அளவுக்கு திறமையான ஒரு வித்தகர் சார். அவர்கிட்ட தான் சார் நான் அந்த தொழில கத்துக்கிட்டேன். எப்படி கத்துக்கிட்டேன்னா, லேபர் மாதிரி போய் ஒர்க் பண்ணேன் சார். அப்பைக்கப்ப வேலைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், இந்த மாதிரி வேலைக்கு வரையா வேலைக்கு வரையாங்க பாரு, அப்ப நான் போவேன் சார். இந்த மாதிரி வேலை பார்க்கல வைக்கல ஒரு டைம் கேட்டார் சார், நல்லா வேலை பார்த்துக்கிறீங்கள எங்க கூட வேலை பார்க்கறவங்க ஆள் மாதிரி நீ வேலை பார்த்துருவியா அப்படின்னு கேட்டார் சார். நான் சொன்னேன், நான் பாக்குறேன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, உங்களை உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க பசங்களை மாதிரி நானும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முழு கான்செப்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்னோட வேலையிலேயே நான் அர்ப்பணிச்சேன் சார். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. எதை நோக்கி நம்ம போகணும்னு நினச்சி நம்ம இருக்கோமோ அதை நினச்சதுனால தான் சார் நான் இந்த அளவுக்கு வந்து இருக்கேன் மதுரையில் பூவாளங்கரத்தில். யார் என்ன சொன்னாலும் நான் காதில் வாங்கிக்கிற மாட்டேன் சார். நம்மளோட திறமையை வெளியில் காமிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எடுத்தேன். எடுத்ததில் இன்ன வரைக்கும் மதுரையில் நான் வேலை பார்க்காத கோயில் கிடையாது. எல்லா கோயிலுமே தங்கப்பாண்டியா, தங்கப்பாண்டி வந்தால் கரெக்டாக இருக்கும், அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பேர் நான் இன்ன வரைக்கும் நினச்சி நிப்பாட்டியிருக்கேன் சார்.
1: ரொம்ப சந்தோஷம். தங்கப்பாண்டி அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு பூ அலங்கார கலைஞர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 18 ஆண்டு கால உழைப்பு, இன்னைக்கு வந்து உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க.
0: ஆமாங்க சார்,
1: ரொம்ப சந்தோஷம். நேர்களே கேட்டுக்கங்க, உழைப்பு அப்படின்னா அது தங்கப்பாண்டிகிட்டருந்து நம்ம கற்றுக்கலாம். நல்ல ஒரு உழைப்பாளி, அவருடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்துக்கு வந்து அவருடைய நீண்ட அனுபவத்தை நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணாரு. கண்டிப்பா இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும், அதிலும் குறிப்பா இளைஞர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களுடைய பணி இன்னும் வந்து தமிழ்நாட்டை கடந்து இந்தியா முழுக்க உங்க பணி வந்து சீரும் சிறப்பா சென்று அடையணும், உங்க தொழில் இன்னும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.
0: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திற்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

0: day marks the birth of Lord Ganesh, who is a symbol of wisdom, prosperity and good fortune. Also known as Vinayak Chaturthi or Ganesh Utsav, the day marks the beginning of 10-day-long festivities during which people place clay idols of Lord Ganesh at their homes and worship them. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi have extended the greetings to the people on the occasion of Ganesh Chaturthi. The 10-day Ganesh Utsav began across Maharashtra, including Mumbai today. We have more from our Mumbai correspondent.
1: Ganesh Chaturthi celebrations began with great enthusiasm across Maharashtra, with devotees welcoming Lord Ganesha amid prayer, aarti, devotional songs and chants of Ganpati Bappa Moriya. In Mumbai, large crowds gathered for darshan of prominent idols including Lal Baksa Raja, Ganesh Galli, Teju Kaya and GSB. Special arrangements have been made by the police, railways and BEST to manage crowds and traffic. In Pune, the five prestigious Manase Ganpati and other mandals welcome Bappa amid traditional celebrations. Similar festivities were reported from Sindhudurg, Ratnagiri, Nagpur, Nasik, Latur and other districts with Dhol Tasha Tutari and Sanai Chaukhade, adding to the festive atmosphere. Across the state, thousands of household and public idols were installed with the One Village, One Ganpati initiative adopted in several districts. This year, the focus is on traditional celebrations and reducing noise pollution. Health, blood donation, cultural and welfare programs are also being organized alongside the festivities. Madhuri Pange, Akashwani News, Mumbai.
0: The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall of Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi tomorrow. Similar weather conditions also expected to prevail over Kerala, Mahe, Punjab, South Interior Karnataka, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal for tomorrow. The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Andaman and Nicobar Islands, Bihar, Jammu and Kashmir, Ladakh, Jharkhand, Odisha and Rajasthan to the next 2 to 3 days. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi tomorrow. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar hailed successful conclusion of BRICS Summit in New Delhi, says India showed strong convening power. Global leaders praise BRICS Summit for strengthening cooperation among developing nations and advancing priorities of Global South. US-based analyst says New Delhi declaration reflects India's ability to build consensus. India approves 18-hour power supply to flooded Nepal till December end amid hydropower crisis. Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir expresses concern over prolonged protests and unrest in the region. Ganesh Chaturthi has been celebrated across country with grandeur, devotion and festive gaiety. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And that is all in the news at 9. Good night.
2: Neeram, 9:15.
3: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் குறித்தும் அதற்கான சட்டங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். திடக்கழிவு மேலாண்மை சட்டங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு சார்.
5: மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த சட்டங்கள் வந்து யாரெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு சார்? ஏன்னா முன்பே நீங்க குறிப்பிட்டீங்க, குப்பையை போடுறவங்க தான் அதை வந்து நீக்கிறதுக்கும் அதை வந்து அழிக்கிறதுக்கும் பொறுப்பாளிகளா இருக்கணும் அப்படின்னு. யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கு?
6: எல்லா தரப்பினரும். லார்ஜ் ஆபீசஸ் நடத்துறாங்க, இல்ல மால்ஸ் நடத்துறாங்க, திரையரங்குகள் நடத்துறாங்க, இல்ல இந்த மாதிரியான உற்பத்தி மையங்கள் நடத்துறாங்க, அது தொழிலகங்களா இருக்கட்டும், சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆனால் அங்க கண்டிப்பாக ஒரு வேஸ்ட் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேஸ்ட்டுக்கு பொறுப்பு அவங்க தான். ஸோ எல்லா விதமான நிறுவனங்களும் அமைப்புகளும் அலுவலகங்களும் ஃபேக்ட்ரிஸும் எல்லா விதமான ஆலைகளும் இதுக்கு கீழே வந்துடும். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாங்க, இந்த சட்டத்தை இது ஒரு பொறுப்பை உணர்த்துதல். இதை பொறுப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து வெறும் வளர்ச்சியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, உற்பத்தியை மட்டுமே பார்த்துக்கொண்டு, லாபத்தை மட்டுமே பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து அப்படி இருந்து

0: கூடாது. கூடவே இந்த காஸ்ட்டையும் நீங்க தான் ஏத்துக்கணும். எப்படி நீங்க உங்ககிட்ட ஒரு பணியாளர்களுடைய ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய பொறுப்போ, அதே மாதிரி கழிவும் உங்களுக்கான பொறுப்பு. அப்போ என்ன ஆகும், இது வந்து நிறைய கம்பெனிஸால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. என்னன்னா, அது வந்து நம்ம வெளியே போட்டோம்னா அது லோக்கல் பாடிஸ் எடுத்துன்னு போயிடுவாங்க, கிளீன் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது. அந்த லோக்கல் பாடிஸை கிளீன் பண்றதுங்கிறது ஒரு பகுதி தான். அந்த லோக்கல் பாடிஸை கிளீன் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்சஸ் தேவை, அவங்களுக்கு செலவாகுது, அவங்களுக்கு மனித வளம் தேவையா இருக்கு. இதெல்லாம் தேவைப்படும் போது நீங்களே அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்களே அதை உற்பத்தி செய்யாமல் தடுத்து விட்டீர்கள் என்றால், அல்லது நீங்களே உற்பத்தி செய்யும் போதே அதை குறைத்து விட்டீர்கள் என்றால், இந்த மாதிரி விதவிதமான வழிமுறைகளில் நீங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா பாடிஸ்க்குமே இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க திடக்கழிவை உருவாக்கும் பொழுதே இதை வந்து எப்படி வந்து நிர்வகிக்க வேண்டும் என்பதை அந்த நிறுவனத்தினுடைய அல்லது அந்த அமைப்பினுடைய அந்த கட்டடத்தினுடைய ஒரு டோட்டல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பிரச்சனை. இப்போ இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் வீடுகள் கட்டும்போது கண்டிப்பாக நீங்கள் மழைநீர் வடிகால் சேமிப்பு நீங்கள் உருவாக்கியே தீரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. அப்போ என்ன ஆகும், இப்போது அது இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் மழைநீரை நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்டடத்தினுடைய ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஒரு நீங்கள் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னாவே இதில் என்ன விதமான கழிவுகள் உற்பத்தி ஆகும் தெரியும். அப்போ அந்த உற்பத்தி ஆகக்கூடியது எப்படி நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ண போகிறீங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி, அதுக்கு குறிப்பிட்ட பணியாளர்களை நியமித்து, அது என்ன வரைமுறையோடு செய்யப்பட வேண்டுமோ, அது அதுக்குன்னு சில என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட் ஹசார்ட்ஸ்லாம் ஏற்படாமல் நீங்கள் வந்து அதை எப்படி கையாளணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து கையாண்டு அதை ஒழுங்குபடுத்தி, இப்போ இது வந்து ஒரு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அந்த கட்டடம் அந்த எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்கள் உள்ளடக்கித்தான் உங்கள் திட்டத்தையே உருவாக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த பொறுப்புணர்வை அந்த அமைப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அப்போ அது இயல்பாகவே என்னாருது, யாரெல்லாம் இதில் வந்து சம்மந்தப்படுறாங்களோ, எந்தெந்த நிறுவனங்கள் அமைப்புகள் இல்லை கட்டடங்கள் சம்மந்தப்படுகின்றனவோ அவர்கள்தான் இதற்கு பொறுப்பாளிகள்.
1: நிச்சயமாக சார், நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொறுப்பு இருக்குது திடக்கழிவு மேலாண்மையில் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. இப்போது தரம் பிரித்து குப்பைகளை கொடுக்கணும் அப்படின்றது நமக்கான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு வரையறை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை செய்கிறதில்ல. ஆனால் குப்பையை சேகரிக்கிறவங்க வந்து இதனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க. குப்பைகளை சேகரிக்கங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தில் அதற்கான வகை செய்யப்பட்டுள்ளது.
0: ஆமாங்க, இப்போ நீங்கள் இந்த சட்டம் சொல்கிறதே என்னென்னா, இந்த நாலு விதமான கழிவுகளை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் முதல் ஆரம்ப புள்ளியே அதுதான். ஏன்னா நீங்கள் கழிவு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலையே நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே கிடையாது. அப்போது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட் வேஸ்ட்டு ட்ரை வேஸ்ட்டுன்னு பிரிக்கிறோம். இப்போ இவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சானிட்டரி வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, ப்ளஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லோ வேறு எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான வேஸ்ட்டை நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா முதல் பெரிய தொந்தரவு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிரும். இந்த பணியாளர்கள் சிரமப்படக்கூடியதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வேஸ்ட்டை தரம் பிரிக்காமல் வரும்போது தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் இதுவும் அல்லது பாட்டிலும் இதுவும் ஒன்றா சேர்ந்து வரும்போது அவங்க உண்மையிலேயே சிரமப்படுவாங்க. அண்ட் அது நடுவில் நீங்கள் அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போது முதல் விஷயத்தில் நாம் வந்து தடுத்துட்டோம்னாவே, அதாவது செக்ரிகேஷனையே நாம் வந்து ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே பெருமளவான பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ அந்த செக்ரிகேட் ஆன பிற்பாடு அந்த செக்ரிகேட் ஆன பொருட்களை தான் நீங்கள் வந்து அதற்கான உரிய வகையில் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ என்னாகும், பணியாளர்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு, முதல் நிலை பாதிப்புலேருந்தே நம்ம வந்து அவங்கள தடுக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடத்துலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி கழிவுகளை பிரிக்கிறதுங்கிறது முதல் பெரிய விஷயம். அதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது, கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. ரெண்டாவது, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலையும் அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துலெல்லாம் என்ன விதமான ஒரு சட்ட பாதுகாப்பையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அமைப்புக்குமே அது சொல்லுது. அப்போ அது என்ன சொல்லுது, நீங்கள் லோக்கல் பாடிஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன், லோக்கல் பாடிஸ் தான் வந்து இதில் இது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு அமைப்பு க்ரியேட் பண்ணணும், அந்த அமைப்பை வந்து க்ரியேட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அவங்க இப்போ செய்கிறாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். இப்போ என்ன இதில் வந்து ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சி இது சரியாக செய்யலை நீங்கள் அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா, இன்னொரு பக்கம் அவங்க தான் வந்து இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இந்த ஒரு திடக்கழிவை கையாளக்கூடியவர்களுடைய பாதுகாப்பு பாதுகாப்புக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மீறக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய பொறுப்பும் வந்து இந்த இடத்துல தான் வருது. அப்போ இயல்

0: இயல்பாகவே இந்த பணியாளர்களுடைய நலனை நாம் வந்து அவர்களையும் மனிதராக மதித்து அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல்நல சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு உள்ளார்ந்த வழிமுறையை வந்து இந்த சட்டம் கொண்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது அந்த கழிவுகளை அகற்றக்கூடிய பணியாளர்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படின்றத உணர்ந்த அரசு வந்து அவர்களுடைய நலனை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தில் வழிவகை செஞ்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ள முடியுது. முன்பே நீங்கள் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார், மருத்துவ கழிவுகள் வந்து ஒரு சவாலாக தான் இருக்குது, சரியாக அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மருத்துவ கழிவுகள் மாதிரியே இன்னொன்று இந்த மின்னணு சாதனங்களுடைய கழிவுப் பொருட்களும் இருக்குது, இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை மூலமாக சிறப்பாக அகற்றப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
0: இந்த இவேஸ்ட் வந்து இன்னைக்கு ஏராளமாக உருவாகுது, ஏராளமான கணினியோ அல்லது வந்து மின்னணு சாதனங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து பயனற்று தூக்கி வீசப்படுகின்றன. அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கும் வந்து என்னென்னா அதை லேண்ட்ஃபீல்ஸில் தான் போடுறாங்க. ஆக்சுவலாக அப்போ என்னென்னா இன்றைக்கி அந்த மாதிரியான வழிமுறை பண்ணக்கூடாது, இந்த சட்டம் வந்து அதை தான் நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்துது. அதுக்குள்ளே எதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக உங்களால் திருப்பி மீட்டெடுக்க முடியுமோ, பயன்படுத்துகிற மாதிரி அதில் வந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கணும். மிச்சத்தை தான் நீங்கள் வந்து அழிக்கிறதுக்கு கொண்டு போகணும். அழிக்கிறதுக்கு கொண்டு போகும்போதும் அதற்கு உரிய வழிமுறை இருக்கிறது. இவேஸ்ட்டை எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் தரம் பிரித்து அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போது அந்த இடத்துல அந்த வழிமுறை வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன. அதுக்கு ஒரு கிளியரான மேண்டேட் இருக்குது, வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மருத்துவ கழிவுகள் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் நம்முடைய சண்ட மாநிலங்கள் வந்து நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாகலாம் நம்ம வந்து பேப்பரில் படிச்சிருக்கோம். அப்போ அது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம், ஏன்னா அதுக்கான உரிய வழிமுறை ஒன்று இருக்கு. அந்த வழிமுறையை பின்பற்றாம தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் கொட்டிடுறது. சில நாடுகள் இதெல்லாம் அந்த தப்பை செய்து கொண்டிருப்பதாக நம்ம படிக்கிறோம். என்னன்னா கடலில் கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு போய் கடலில் கொட்டுவது என்றது இன்னொரு பெரிய பாதிப்பை நம்ம கண்ணெதிரில் நம்ம உருவாக்குறோம். அதுவும் ரசாயன பொருட்கள், நீங்கள் வந்து மருத்துவ கழிவுகள் என்பது ஏராளமான மருந்துகள் ரசாயனங்கள் உள்ள ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து லேண்டில் கொட்டினாலும் பிரச்சனை, அதை வந்து நீங்கள் கடலில் கொட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்னன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது அவங்களுக்கே நல்லா தெரியும். அந்தந்த துறை சார்ந்த என்ன விதமான மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை முழுசாக அகற்றணும், என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணணும்லாம் தெரியும். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா அதை அவர்கள் செய்கிறார்களா, செய்யவில்லை என்றால் என்ன, செய்தால் எப்படி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழிமுறை, அது செய்யாக போகும்போது என்ன பாதிப்பு, அதற்கான உரிய நஷ்டஈடையோ இல்லை அபராதத்தையோ எப்படி நீங்கள் அவர்கள் செய்ய வேண்டும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு முதல்ல பொறுப்பு கொடுக்குது, செய்யணுன்ற ஒரு தேவையை கொடுக்குது, செய்யாமல் போனால் என்ன நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திப்பீர்கள் என்பதையும் அது சொல்கிறது. அதைத்தான் இதில் மிக முக்கியமானது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த இரண்டு கழிவுகளும் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டிருக்குது. அந்த ஆபத்துகளை ஒழுங்காக நாம் நிர்வகிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
1: நிச்சயமாக சார், அரசு வந்து சட்டங்கள் போட முடியும், சட்டங்களை செயல்படுத்த முடியும், ஆனால் அதில் வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுமக்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அவங்களுடைய கடமை என்ன சார், இதில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன சார்?
0: நாம் தாங்க கம்பெனியை நடத்துகிறோம், நாம் தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறோம், நாம் தான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம், நாம் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளாகவும் போகிறோம், நாம் தான் வந்து டாக்டராகவும் இருக்கோம், நாம் தான் வந்து பேஷண்ட்டாகவும் இருக்கோம், நாம் தான் ஃபேக்ட்ரிஸில் வேலையும் செய்கிறோம், ஃபேக்ட்ரிஸுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரோம். அதாவது நாம் இந்த இடத்துல நான் சொல்கிறது மனிதர்கள், நம்ம சுற்றி தான் இது எல்லாமே இயங்குகிறது, நமக்காகத்தான் இந்த அமைப்புகள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றன, இதனால நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவை எல்லாம் பங்களிப்பு செய்கின்றன. இதுவரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக புரியுது, ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் நமக்கு வருமானம் வருகிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த வேலை செய்வதன் மூலமாக நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது இன்னொரு பக்கம் நோய்க்கும் இன்னொரு பெரிய பாதிப்புக்கும் ஒரு காரணம் ஆகிவிடக்கூடாது. நமக்கு அது மேபி உடனடியாக நோயினுடைய ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் வேற யாருக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திடக்கழிவை சரியாக நிர்வகிக்காமல் போனால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது வேற ஏதோ ஒரு குடும்பத்தை தானே போய் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. நீங்கள் சொல்றது கரெக்ட். அதாவது பொதுமக்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இப்போ நான் இதை ஒன்றை பயன்படுத்துகிறேன், நான் ஒரு செல்போனை பயன்படுத்துகிறேன், இப்போ இந்த செல்போனை பயனற்று போய்விட்டது, இதை நான் என்ன செய்யணும், எப்படி பாதுகாப்பாக தூக்கி போடணும். இப்போ நீங்கள் அதில் இருக்க டேட்டாவை ரிகவர் பண்ணுறதுக்கும் அதை வந்து தகவல்களை வந்து வேற இன்னொரு ஃபோனுக்கு மாற்றுவதற்கும் நம்ம காட்டக்கூடிய கவனத்தை அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு காட்டுறதே கிடையாது. அப்போது மிக சின்ன சின்ன விஷயங்கள், வாங்கக்கூடிய மடிக்கணினி ஆகட்டும், இல்லை வந்து செல்ஃபோன் ஆகட்டும், அல்லது என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளாகட்டும், அல்லது வேற ஏதோ ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம கண் எதிரில் நாம தான் குப்பை போடுறோம். அப்போ நாம் போடும்போது எப்படி குப்பை போடணும், அதுக்கு என்ன இடம் இருக்குது, அதுக்கான வழிமுறை இருக்கா இல்லையா, இது சரியா, இது சரியாக தான் இந்த நிறுவனம் அதை ஃபாலோ பண்ணுதா இல்லையானா நம்ம அதை வந்து நிறுவனத்தை நாம தான் கேள்வி கேட்டு, அப்போ இதுக்கான தனி

0: டப்பு வைப்பா, இதுக்கான தனியான ஒரு வழிமுறை வைப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அப்போது பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க இருக்க இருக்கத்தான் இது படிப்படியாக இந்த சிக்கல்கள் முழுசாக தீரும் என்று நான் கருதுகிறேன்.
1: நிச்சயமாக சார், இந்த சட்டங்களை வந்து பொதுமக்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும், அதன்படி செயல்படவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் சார்?
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அடிப்படையே இந்த சட்டங்கள் தான் மேடம். என்னென்னா, நம்ம வந்து காலந்தோறும் வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறோம். அப்போ வளரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய புதிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சட்டமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டத்தினுடைய ஒரு புதிய மேம்பட்ட வடிவத்தை தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வரோம். அப்படின்னும் போது என்ன காரணம், நகரமயமாக்கல் அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் நடக்க நடக்க நாம் ஒரு புதுசான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அப்போ சுற்றுச்சூழலில் புதுசியான நிறைய சேலஞ்சஸை வந்து நம்ம சந்திக்கிறோம். முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பஸ்ஸோ இல்லை வந்து அன்றைக்கி இருந்த மாதிரியான வாகனங்களோ அதுக்கான புகையோ இல்லை அதுக்கான ஒரு தொழிற்சாலை புகையோ அது தொழிற்சாலை கழிவுகளோலாம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி புதுசான கழிவுகள் புதுசான ஒரு பாதிப்புகள் இன்றைக்கி ஏற்பட்டு வருது. அப்போது நாம் கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய சட்டங்களை இன்னும் வலிமைப்படுத்துகிறோம். அப்போ இயல்பாகவே புதிய கழிவு முறைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். தொழில்நுட்ப ரீதியாகவுமே ஏராளமான புதிய மாற்று வழிமுறைகள் வந்திருக்கின்றன. அப்போது அந்த மாற்று வழிமுறைகளை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு பக்கம் புதுசான சேலஞ்சஸ், இன்னொரு பக்கம் அதுக்கான புதுசான வழிமுறைகள். அப்போ சட்டம் வந்து இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை பின்பற்றுங்கள், இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. அதே சமயத்தில் நாம் வந்து அதை பின்பற்றுகிறோமா என்பதையும் கவனிப்பதற்கு தான் இந்த புதிய சட்டங்கள் வந்து உபயோகமாக இருக்க போகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது சுற்றுச்சூழலை இன்னும் வலிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமாக சார், அதாவது காலங்கள் வந்து மாறும்போது நாம் வந்து முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அடைஞ்சிட்டே வரும். அதே சமயம் சவால்களும் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சவால்களை வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்டு நம்ம வந்து முன்னேற்றம் அடைவதற்கு வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் நமக்கு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு பார்வையை வந்து நீங்க வச்சிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு இந்த சட்டங்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்தவும் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி குடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. இசை பேருரை சங்கடஹர சதுர்த்தி மகிமை நிகழ்த்தியுள்ளவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள், டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

விக்னேஸ்வரன் விக்னகர்த்தா விக்னகர்த்தா. அவனே தடைகளையும் நமக்கு உண்டாக்கி அந்த தடைகளை நீக்குவதற்கு வழிகாட்டுதலாகவும் இருந்து அவனை நினைத்தால் தடைகளை நீக்கி இடையூறுகளை போக்கி விக்னேஸ்வரன் விக்னகர்த்தா விக்னஹர்த்தா என்பதையெல்லாம் நிலைநாட்டி காட்டக்கூடிய பரம்பொருள். அந்த மகா கணபதிக்கு உரியதாகிற பெயர்கள் 32 பெயர்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்றன. மிகச் சிறப்பாக பாலகணபதி, பக்த கணபதி, சக்தி கணபதி, பிங்கல கணபதி, அவரையே சித்தி கணபதி என்றும் சொல்லுகிற பழக்கம். உச்சிஷ்ட கணபதி, க்ஷிப்ர கணபதி, விக்னராஜ கணபதி, சிருஷ்டி கணபதி, ருணமோச்சன கணபதி, டுண்டி விநாயகர், விமுக கணபதி, யோக கணபதி, ஏகதந்த கணபதி, ஹேரம்ப கணபதி, நிருத்ய கணபதி, ஹரித்ரா கணபதி, தருண விநாயகர், வீர விநாயகர், துவஜ விநாயகர், விக்னேஸ்வர விக்ன விநாயகர், புவனேஸ்வர விநாயகர் என்றும் அவருக்கு அந்த நாமம் உண்டு. ஊர்த்வ கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, ஏகாட்சர கணபதி, அதாவது கம் கணபதி, ஏகாட்சர கணபதி, வர கணபதி, திரையாட்சர கணபதி, க்ஷிப்ர பிரசாத கணபதி, உத்தண்ட கணபதி, திரிமுக கணபதி, சிம்ஹ கணபதி, துர்கா கணபதி. 32வது திருநாமமாக சங்கடஹர கணபதி என்று அவருக்கு ஒரு திருநாமம் வைத்திருக்கிறார்கள் புராணங்களிலே. அந்த சங்கடஹர கணபதியை குறித்து செய்கின்றதாக விரதத்துக்குத்தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று பேர். இன்றைய பொன்னாள் நன்னாள் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைவதனாலே விக்னேஸ்வரரை குறித்து, அதுவும் சங்கடஹர கணபதியை குறித்து நாம் செய்கின்ற விசேஷமான சங்கடஹர சதுர்த்தி விநாயக விரதம் இருக்கிறதே, அந்த விரதத்தினுடைய மகிமைகள் எல்லாம் சிந்தித்துக் கொள்ளப் போகிறோம். அந்த மகா கணபதிக்கே தியான ஸ்லோகங்கள் எல்லாமும் தனியாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன.

என்று சமஸ்கிருத ஸ்லோகங்களாலே சங்கடகர கணபதியை தியான ஸ்லோகத்தினாலே உபாசிக்கிறோம். 32வது எண்ணிக்கையிலே அமைந்து இப்படி ஒரு மகா கணபதி விநாயகர் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமானை பற்றி புராணங்கள் எல்லாம் சிறப்பாக சொல்கின்றன. சங்கடகர சதுர்த்தி விரத மகிமையை எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் பார்கவ புராணத்தில் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாக வந்திருக்கக்கூடிய கவிராட்சச கச்சீப முனிவருடைய விநாயக புராணத்தில் உபாசனா காண்டத்தில் 46, 47, 48, 49, 50 ஆகிற 5 அத்தியாயங்களிலே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய மகிமையெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். பாடல்களாகவும் வசனமாகவும் மகான்கள் எல்லாம் இப்படி முத்கல முனிவர், காஷ்யப முனிவர் இப்படி பெரியோர்கள் எல்லாம் விநாயக புராணத்தை பாடியிருக்கிறார்கள், நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறார்கள். கவிராட்சத கச்சீப முனிவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் நமக்கு கிடைக்கின்றன. அப்படிப்பட்டதாக அந்த விநாயக புராணத்திலே பல செய்திகள் மகாகணபதியை பற்றி சொல்கிறோம். சொன்னால் விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி என்று சொல்லக்கூடியது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தி. அந்த சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அவருடைய ஜென்மதினமாக கொண்டாடி பிள்ளையார் சதுர்த்தி என்று, விநாயக சதுர்த்தி என்று பிள்ளையாருடைய பிறந்த தினமாக கொண்டாடுவது நம்ம நாட்டிலே வழக்கம். உலகம் பூராவுமே இந்த விநாயக பெருமானுக்கு இந்த வழிபாடு, பாரத பூமியிலே மிகச் சிறப்பாக இந்த வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருவது கண்கூடு. அந்த மகாகணபதி சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடியதாகிற விசேஷ தினத்திலே உபாசிக்கப்பெற்று அந்த விரதத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சர்வக்ஷேமங்களையும் தருகிறார். சங்கடகர சதுர்த்தி என்று சொன்னாலே சங்கட்டங்கள், நம்முடைய துக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவற்றை எல்லாம் ஹரணம் செய்து போக்கி அடித்து இன்பத்தை உண்டாக்கக்கூடிய

இந்த விரதம். சங்கடஹரண வெங்கடரமணா என்று வெங்கடேச பெருமாளையும் உபாசிக்கிற வழக்கம் உண்டு. வெங்கடரமண சுவாமி எப்படி சங்கடஹரணராக விளங்குகின்றாரோ, அவராலேயே உபாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரத்திலே, ராமாவதாரத்திலே, இன்னும் இதர அவதாரங்களிலெல்லாம் மகாகணபதியே மகாவிஷ்ணுவே உபாசித்திருக்கிறார்னு சரித்திரங்கள், அவர்களெல்லாம் அனுஷ்டித்த விரதங்கள், இதையெல்லாம் படிக்கிற பொழுது சங்கடஹர கணபதி என்று சொன்னால் அந்த விநாயக பெருமான் நமக்கு தானாக ஏற்படுகிறது ஆதி பௌதிக்கும் ஆதி தெய்வீக்கும் ஆத்தியாத்மிகம்னு பல வகையாக துன்பங்கள், அந்த துக்கங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணி சகல சுகங்களையும் தருவார். அதனால சங்கடங்களையெல்லாம் ஹரணம் பண்ணக்கூடிய கணபதிக்கு சங்கடஹர கணபதி என்று திருநாமம். திரேதாயுகத்திலே ராமபிரான் சென்ற பொழுது யாத்திரையாக வந்த காலங்களிலே தண்டகாரண்யத்துக்கெல்லாம் வந்தார் என்றெல்லாம் சரித்திரம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தண்டகாரண்யம் தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடியதாக ஆரண்ய பகுதியிலே அந்த காலத்திலே தந்துர நகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அங்கே ஒரு வேடச்சேரி இருந்தது. அந்த வேடச்சேரியிலே வேடன் விப்ரதன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் இருந்தான். அந்த விப்ரதனாகிற வேடனுக்கு என்னடா வேலைன்னு சொன்னால் வழிப்பறி செய்வதே வேலை. ஆரளைத்து கள்வனாக வழிப்பறி செய்வது, கொலைபாதகனாக இருப்பது, வழிப்பறி செய்து அவர்களுடைய நகைகளை எல்லாம் ஆடை ஆபரணங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவர்களை கொலை செய்து மகாபாதகத்தை செய்யக்கூடிய மகா பாபி அவன். அந்த கொலைபாதகனாக இருக்கக்கூடிய விப்ரதன் அந்த வேடச்சேரியில் வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது அங்கே ஒரு பிராமணர் அந்தணோத்தமர் சென்றார். அப்படி ஒரு அந்தணரானவர் பயந்து நயந்து வியந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அந்தணரையும் சென்று துரத்தி கொண்டு அவரிடத்தில் வழிப்பறி கொள்ளை செய்ய முயற்சித்தான் இந்த விப்ரதனாகிற வேடன். அப்பொழுது அந்தணோத்தமர் மெல்ல ஜாக்கிரதையாக ஓடி மறைந்து விடுகிறார். அந்த வனத்துக்குள்ளே உள்ளே நுழைந்து அந்த அந்தணரை தேடிக்கொண்டு சென்றான் அந்த விப்ரதனாகிற வேடன். அங்கே ஒரு விநாயகர் கோயிலை கண்டான். அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய தீர்த்தம், அதுக்கு விநாயக தீர்த்தம்னே பேர். அந்த விநாயக தீர்த்தத்தில் இதனுடைய உடம்பு களைப்பெல்லாம் ஆற, இளைப்பாறி களைப்பாறுவதற்காக உடம்பில் ஏற்பட்ட வேர்வையெல்லாம் அழிய, வேட்கை வேகம் இவற்றையெல்லாம் தணிக்க நன்றாக நீராடினான். இளைப்பாறி களைப்பாறுவதற்காக அந்த விநாயகருடைய கோயிலுக்கு சென்றான். அந்த விநாயக தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தையே சாப்பிட்டான். இளைப்பாறி களைப்பாறு இந்த விநாயக பெருமானையும் கண்டதிலே அவருக்கு வழிபடணும்னு கூட அந்த நேரத்தில் தோன்றவில்லை. தன்னை அறியாமல் சோர்ந்து விழுந்தான் அப்படி பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணுவது போன்ற பாவனையில். அப்படி உண்டு இளைப்பாறி களைப்பாறு அந்த விநாயகர் கோயில் வாயிலே அவன் நின்று கொண்டு, இன்னும் யாராவது வழிப்பறிக்க நமக்கு கிடைப்பார்களா, யாரையாவது வழிப்பறி செய்து அவர்கள் இடத்துல கொள்ளையடிக்கலாமா, அவர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர்களை கொலை செய்து கொலைத்தொழில் கூட செய்து நாம் பணம் சம்பாதிக்கலாமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே முத்கல முனிவர்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் அவர் அங்கே வருகிறார். அவன் என்ன பண்ணினா, அந்த முனிவர் என்று கூட பார்க்காமல் ஒரு கையில் வாழை எடுத்துக்கொண்டு அவரையும் வெட்டி தள்ளி விட்டு அவரிடத்தில் இருக்கிற பொருளை பறிக்கலாமல் அந்த முனிவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். யாரோ பின்னே தொடர்ந்து வருவது போல இருக்கிறதேன்னு நினைத்த முனிவர் முத்கல முனிவர் விப்ரதனை திரும்பி கண்களால் பார்க்கிறார். மகான்களுடைய கட்டாட்ச வைச்சன்யம் பட்டுவிடுமானால் வினைகளெல்லாம் தீரும், சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, பாபங்களெல்லாம் போகும் என்று சொல்லுகின்றன.

உணர்ந்த பாவமெல்லாம் ஞானம் பரிபூர்ணமாக உணர்ந்த மகான்களுடைய கட்டாட்ச வீட்சண்யம் கருணை கடைக்கண் பார்வைப்பட்டால் அழிந்து ஒழிந்து ஓடிவிடும் என்று நமக்கு கைவல்ய நவநீதம் போன்ற உயர்ந்த மகாமந்திர நூல்களெல்லாம் சிறந்த வேதாந்த நூல்களெல்லாம் சொல்லுகின்றன. அப்படி முத்கல முனிவருடைய கட்டாட்ச வீட்சண்யம் பட்டவுடனே அவருடைய பார்வையினுடைய சக்தியினாலேயே அந்த வேடனுடைய பாபங்கள் எல்லாம் கழிய ஆரம்பித்தன. அந்த வேடன் முனிவரை வணங்கி நமக்கு ஏதோ வழிகாட்ட வந்தவர் போல இருக்கிறார், இவரிடத்திலே வழிப்பறி கொள்ளையெல்லாம் செய்யக்கூடாது, நாம் அவரிடத்தில் நல்ல விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமஸ்கரித்து தனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டான். முத்கல முனிவரும், அப்பா, இதுகாரும் நீ செய்த பாபங்கள், தீவினைகள், முந்தை வினைகள், வந்த வினை, வரனென்ற வல்வினை, வந்து கொண்டே இருக்கிற இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற வினை, இத்தனை தீவினைகளை எல்லாமும் போக்கிவிடும் உயர்ந்த மந்திரம் இருக்கிறது, அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை நீ இந்த க்ஷணம் முதற்கொண்டு தியானம் பண்ணி கொண்டு வா என்று தீர்த்தத்தில் நீராடி வர சொல்லி அவனை சுத்தமாக்கி உடல் சுத்தம், புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும், உடம்பை சுத்தம் பண்ணி கொள்ளணுமானா தீர்த்தாடனம் மூர்த்தி தரிசனம் எல்லாம் பண்ணணும், அதே மாதிரி வாய்மையாலே சத்திய

பயத்தினாலே நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று வள்ளுவ பெருமானுடைய வாக்கு. அவன் அது வரைக்கும் சொல்லி இருக்கிறதாக பொய்களோ அளவற்றவை. அத்தனை பொய் சொன்ன பாபம், களவு, கொலை, காமம், மாம்சாதிகளை உண்டது, மது அறிந்தினது, இப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்களையும் இவருடைய கண்பார்வையானது தீர்த்து விட்ட காரணத்தினாலே இவன் பரிசுத்தனானான், உபாசனைக்கும் உபதேசத்துக்கும் உரியவனானான். ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ என்று அழகான இந்த உயர்ந்த மந்திரத்தை முத்கல மகா முனிவராயிருக்கக்கூடியவர், விப்ரதனாயிருக்கக்கூடிய அந்த வேடனுக்கு வலது காதிலே ஓதி, இதை ஜபித்து கொண்டே வா, அதற்கு மேலே ஷடாட்சரி ஏகாட்சரி இப்படிப்பட்ட மகாமந்திரங்களும் உனக்கு உபதேசங்களாக கிடைத்து நீ பரம க்ஷேமத்தை அடைவாய், சௌக்கியமாயிருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். கணேஷாய

கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ, ஓம் கணேசாய நமஹ என்று ஒரு க்ஷணம் கூட நேரம் வீணாக்காமல் அப்படியே ஜபிக்க தொடங்கினான். மெய்மறந்தான், அதிலேயே ஈடுபட்டான், பாடுபட்டான், மனசை செலுத்தினான். அந்த ஜபத்தினாலே தபம் பலிக்க தொடங்கிட்டு அவன் பக்கத்திலேயே இந்த மகரிஷி என்ன செய்தார், இன்னொரு செடி கொம்பை கொடி கொம்பை கொண்டு வந்து நட்டு அதனுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு நாளும் நேரமும் தவறாமல் மந்திரம் ஜபித்து கொண்டே தண்ணீர் ஊற்ற சொன்னார். இந்த கொம்புக்கு நீ ஜலம் வார்த்து கொண்டு வந்தையானால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீ செய்கின்றதாகிற தபத்தாலும் ஜபத்தாலும் உன்னுடைய புண்ணியமான கர்மாவினாலும் கர்மபக்தி யோக ஞானத்தினாலே இந்த கொம்பானது நன்றாக வளர்ந்து அதுவே பிறகு கல்பக விருட்சமாக மாறுமப்பா. அந்த கல்பக விருட்சம் வேண்டியதையெல்லாம் கொடுக்கும். நீ உத்தரையும் வழிபறி கொள்ள செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. திருடு போய் எதுவுமே இல்லாமல் இந்த கல்பக விருட்சமாக மாறக்கூடிய இந்த பூங்கொம்பு உன் கை வளர்ச்சியினாலே நீர் ஊற்றுவதனாலே நீ சொல்லுகின்ற மந்திர ஜபத்தினாலே பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கல்பகுருஷத்தினுடைய அனுகிரகத்தை பெற்று பரம சௌக்கியங்கள் அடைவாய், பல க்ஷேமங்களை அடைவாய், இகப்பர சௌபாகியங்களை எல்லாம் அடைவாய் என்று சொல்லி அந்த மகரிஷியானவர் நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருகிறேன்னு சொல்லி விடைபெற்று சென்று விட்டார். ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, ஆயிரம் வருஷ காலம் ஜபிக்கிறான் அந்த விப்ரதன் என்று சொல்லக்கூடிய வேடன் கொம்பு. இவன் வார்க்கின்ற தண்ணீரினாலையும் மந்திர ஜப பலத்தினாலையும் தளிர் விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது, புஷ்பிக்கக்கூடியதாக நிலைமைக்கு ஆகிறது. முத்கல முனிவர் வந்து திரும்பி பார்க்கிறார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு பெரிய தபஸ்வி, ஞானி, யோகி, பக்தன் கூட இப்படி ஒரு விடாப்பிடியாக வைராக்கியத்தோடு சொன்னதை குருவாக்கியமாக ஏற்று அந்த குருவார்த்தையை மீறாமல் நடக்க மாட்டான். இவன் சாதாரண கேவலம் வேடன், பஞ்சமா பாதகன், கொலைத்தொழில் புலைத்தொழில் பண்ணக்கூடியவன். நம்முடைய வார்த்தையில இவ்வளவு மதிப்பு வைத்து குருபக்தியினோடு இந்த காரியத்தை சொன்ன பிரகாரம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா பண்ணி வந்திருக்கிறானே என்று சொல்லி மகிழ்ந்து அந்த முனிவர் தன்னுடைய கமண்டல நீரை எடுத்து அவன் மேலேயும் தெளித்தார். அவனுடைய பல பிறவி பாவங்களெல்லாம் பறந்துவிடின. அந்த விப்ரதனுடைய பக்கத்தில் இருந்ததாகிற அந்த கொம்பின் மேலேயும் ஜலம் தெளித்தார். அந்த பூங்கொம்பானது நன்றாக வளர்ந்து அது ஒரு கல்பக விருட்சமாக மாறிற்று. கல்பகம், ஹரிச்சந்தனம், சந்தானம், மந்தாரம், பாரிஜாதவனும் பஞ்ச விருட்சங்கள். அந்த ஐந்து தருக்களும் தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் இருக்கிறதாக சாஸ்திரங்கள். அப்படிப்பட்டதிலே ஒன்றாகிற நந்தனமாகிற கற்பக விருட்சமாக மாறிற்று. இப்படி விப்ரதனுக்கு முத்கல முனிவருடைய ஆசியினாலே அனுகிரகத்தினாலே கிடைத்த ஒரு பரம பாக்யம். அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மந்திரஜபம் பண்ணினதனுடைய பெருமை சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த கொம்புக்கும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இது இன்னும் ஒரு சாதாரண காரியம் தானே என்று அலட்சியப்படுத்தாமல் அதனையும் லட்சியமாக செய்து கொண்டு வந்ததினால் அவனிடத்தில் குருவுக்கு பரம கருணை ஏற்பட்டது. அந்த குரு கருணையினாலே, தெய்வ உபாசனையினாலே, ஓம் கணேசாய நமஹா என்ற மந்திர ஜபத்தினுடைய பலனாலே அந்த விப்ரதனுடைய புரு மத்தியிலே, அதாவது ரெண்டு புருவங்கள் ஐப்ரோஸ், அது ரெண்டுக்கும் மத்தியிலே ஒரு தும்பிக்கையானது தோன்ற ஆரம்பித்தது. அதாவது விநாயக பெருமானை உபாசிக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாலோக்கியம் கிடைக்கும், சாமீப்பியம் கிடைக்கும், சாரூப்பியம் கிடைக்கும், கடைசியில் சாயுஜ்யமும் கிடைக்கும். சாலோகம் என்று சொன்னால் அந்த விநாயகருடைய லோகத்திலேயே சென்று அவரை அடிக்கடி தரிசனம் பண்ணிக்கொண்டு வாழ்வது. சாமீப்பியம் என்று சொன்னால் அந்த விநாயகருடைய லோகத்திலேயே அவருடைய சமீபத்திலே எதிரில் நின்று தினந்தோறும் வழிபட்டு கொண்டு காலாகாலத்துக்கு வேளா வேளைக்கு உபாசனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவது. சாரூப்பியம் என்று சொன்னால் மூன்றாவது முறையான இடமான முக்தி நிலையை சொல்லும் அது. அவர்களுக்கு அவரை போலவே உருவமும் தோன்றிவிடும். அப்படி தன்னுடைய ரெண்டு இரு புருவங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறு தும்பிக்கையானது தோன்றி

விநாயகரை போலவே வடிவமும் உண்டாச்சு. அதனால அவருக்கு சாரூபிய முக்தியும் கிடைத்தது. இனிமேலே சாமிப்பிய சாலோக்கிய சாரூபியத்தையெல்லாம் தாண்டி சாயுஜிய முக்தியை மாத்திரம் அடைய வேண்டிய நிலைமையில் இருந்தார் அந்த முனிவர், முத்கல முனிவர். முத்கல முனிவருடைய அருளை பெற்றவராக இருக்கக்கூடிய இந்த வேடனும் கூட இந்த நிலைக்கு ஆளாகி அவரும் முத்கல முனிவருக்கு சமமாக அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு சிறப்பாக விநாயக பெருமானுடைய சாரூபிய முக்தியை கூட அடைகின்ற நிலைமைக்கு வந்து விட்டான்னு சொன்னால், புரு புரு என்று சொன்னால் இரண்டு புருவங்கள், அதில் சுண்டம் என்று சொன்னால் தும்பிக்கை உண்டாகும்படியாக அவர் தான் புருச்சுண்டி புருச்சுண்டி என்ற முனிவராக மாறுகிறார். கலியுகத்திலே திரேதாயுகத்திலே துவாபர யுகத்திலே கிருதயுகத்திலே இப்படி யுகங்கள் தோறும் வாழக்கூடிய மகர்ஷிகளாக இருக்கக்கூடிய தபஸ்விகளில் ஒருவராக இருந்த புருச்சுண்டி முனிவராக அவர் மாறி பூலோகத்திலே வென்று மேலும் சாயுஜ்ய முக்தியை அடைய வேண்டும், அது ஒன்றுதான் நமக்கு வேண்டும், அதற்கு விக்னேஸ்வரர் வந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று சொல்லி கணநாதனையே நினைத்து வேறொன்றையும் சிந்திக்காமல் அவரையே வந்தித்து கொண்டு அந்த நெற்றி நடுவிலே தோன்றின தும்பிக்கையோடு முத்கல முனிவர் அந்த வேடனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த வேடனானவன் இப்பொழுது பிருஜுண்டி என்று முனிவராக ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி அந்த நிலைமை பார்த்து அவனுக்கு சாயுஜ்ய மோட்சமும் கிடைக்க வேண்டும் என்ற கருணையினாலே அவன் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து சாஸ்திரங்கள்லே ஆகமங்கள்லே புராணங்கள்லே இதிகாசங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதாக சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அனுஷ்டித்து பரம க்ஷேமத்தை அடைந்து அவன் ஜீவன் முக்தனாகவும் ஆகி சாயுஜ்ய மோட்சத்தையும் அடைய வேண்டும் என்று சொல்லி ஏகாட்சரமாக இருக்கக்கூடிய கம் கணபதியே நமஹா என்பதில் அவர்கள் அந்த கம் என்றதாகிற மந்திரத்தையும் உபதேசம் செய்துவிட்டு, நீ அப்பா இன்னும் ஒரு கல்ப காலம் இந்த பூமியில சௌக்கியமாக வாழ்வாய், நீ தளிக்க வைத்ததாகிற கொம்பாகிற அதுவும் கல்பகுருஷமாக மாறி சர்வக்ஷேமங்களையும் உனக்கும் கொடுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும் என்று சொன்ன உடனே அந்த வேடனாக இருந்தவன் இப்பொழுது புருச்சுண்டி, புரு என்றால் இரண்டு புருவங்கள் என்று சொன்னோம், அதனுடைய மத்தியிலே சுண்டின்னு சொன்னால் சுண்டத்தை உடையவன், அதாவது தும்பிக்கையை சிறிய அளவிலே உடையவன், விநாயகருடைய போலவே தோற்றமுடையவனாக நிலைமைக்கு மாறி ஆயிரம் வருஷம் ஜபித்தார் இந்த ஏகாட்சர மந்திரத்தை. அதனுடைய பிற்பாடு கணபதி வானவீதியிலே தோன்றி காட்சியளிக்கிறார். அப்பா என்ன வேணும் உனக்கு, வேண்டும் வரம் கேள் என்று அந்த விப்ரதனாய் வேடனாய் இருந்து இப்பொழுது பிரிஜுண்டியா மாறி இருக்கக்கூடிய அந்த ரிஷியினிடத்தில் கேட்க, பகவானே

அல்லாமழிய பஞ்சமா பாதகம் அலமழிய பாத கமலம் ஒன்றையே நான் பெற வேண்டும். இனிமேலே நான் உலகத்திலே பெற வேண்டிய பாக்கியம் ஏது பாக்கி இருக்கிறது? உம்முடைய திருவடியிலே சேர்ந்து வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை அடைவதற்கு நீர் உபதேசித்த சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நாலு மார்க்கங்களையும் கடைபிடித்து தியானித்து உம்முடைய திருவடியையே நான் அடைய வேண்டும் என்று அவர் விநாயக பெருமானை துத்தித்து மகிழ்ந்தார். முக்கலரும் அப்படியே இருந்து அனுகிரகம் பெறும்படியா அருள் பண்ணி விட்டு சென்றார். பிருச்சுண்டி என்று சொல்லக்கூடிய பெயரோடு இந்த நிலையிலே பூலோகத்திலே இவர் வாழ்ந்து வருகிறார். காலத்திலே என்ன நடைபெறுகிறது? நாரத மகரிஷி அங்கே வருகிறார். அந்த நாரத மகரிஷியானவர் அங்கே வந்து பார்க்கிற பொழுது பிருச்சுண்டி மகரிஷி இந்த பூலோகத்திலே இப்படி ஒரு அருந்தவம் இயற்றி கொண்டு பகவானையே அடைய வேண்டும், அதுலேயும் சங்கடகர சதுர்த்தி விரதமெல்லாம் இருந்து அந்த அனுஷ்டான பலனாலே மோட்சத்தையே அடைய வேண்டிய நிலையிலே பகவானுடைய விநாயக லோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பிருச்சுண்டி மகரிஷி இப்படி பூமியில் இருக்கிறார். நாம் கொஞ்ச நேரம் முன்னாடி எதை எதையோ சிந்தித்து வந்தோம் என்று சொல்லி இந்த பிருச்சுண்டி முனிவரை பார்த்த பிற்பாடு இவருடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் போன்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் கற்றார் மற்றார் பெற்றார் இவர்களெல்லாம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நல்ல கதியை அடைந்தால் தானே இவருக்கு நல்ல கதி கிடைக்கும், பிதரு ஆராதனையெல்லாம் பண்ணியிருந்தால் அந்த பிதிருதேவத ஆராதனை திருப்தியினாலே பிதர்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண யாருமே தாங்கள் விடுதலை பெற்று பரம க்ஷேமத்தை அடையலாம் பரம மோட்சத்தையும் அடையலாம் என்பது சாஸ்திரங்கள் அல்லவான்னு சொல்லி நாரதர் திடீர்னு யமலோகத்துக்கு விசிட் கொடுத்தார். யமலோகத்துக்கு நாரதர் வந்த உடனே யமதர்ம ராஜா பயந்து போனான், நயந்தான் வியந்தான், என்ன ஆச்சரியம், நாரதருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி யமலோகம் வந்த காரணத்தை யமன் கேட்குறான். நாரதரிடத்துல நான் யமலோகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பார்க்கணும்னு வந்தேன்ப்பா, யமலோகம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்படி உன்னுடைய லோகமானது எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஊரினுடைய அருமை பெருமை சுற்றுப்புற சூழ்நிலை பயிர் பச்சைகள் செழிப்பு நிலம் ஆகாசம் இந்த பூமி பகுதிகள் கடல் பற்றம் என்னென்ன இருக்கிறதோ இந்த அழகுகளை எல்லாம் பார்க்கணும், சைட் சீயிங்காக யமலோகத்துக்கு வந்தேன். யாருமே யமலோகத்துக்கு போய் சைட் சீயிங் பார்க்க மாட்டான், நரகத்தில் இருப்பா இல்லாட்டா சொர்க்கத்துக்கு போவா இல்லாட்டா மோட்சத்தடையத்துக்கு பூமியில் திரும்பி தவம் பண்ணுவதற்கு வருவா. எல்லாம் முடிஞ்சிருந்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் ஆகியிருக்கிற ஜீவர்களாக இருந்தால் அப்படி யமலோகத்திலிருந்தே நேரம் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுடுவான் யமதர்மராஜா. சைட் சீயிங் பார்த்துட்டு திரும்பி பூமிக்கு வந்து சொல்கிறவாளே கிடையாது. அதுபட அது மாதிரி செய்தவர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னால் கடோபநிஷத்தில் வரக்கூடிய நச்சிகேதஸ், அவன் யமலோகத்துக்கு போனான். அதே மாதிரி நாரதர் அவருக்கு எங்கும் திரிலோகம் செஞ்சார், எந்த இடத்துலையும் ஃப்ரீ அட்மிஷன், நோ அட்மிஷன் வித்தவுட் பர்மிஷன் போர்டே கிடையாது அவருக்கு. எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் அவருக்கு எல்லாரும் வரவேற்பு கொடுப்பார்கள். அப்படி யமலோகத்தை பார்க்கணும்னு போனவர் என்ன பர்பஸோடு போனார்னு சொன்னால் இந்த பிருச்சுண்டியினுடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன கதியில் இருக்கான்னு அந்த நரகங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு போனார். நவரத்தினமயமாக இருக்கக்கூடியதாக ஜொலிக்கிற அந்த பட்டணத்தையும் அங்கே 28 கோடி நகரங்கள் போல காட்சியளிக்கின்றது, ஆனால் அத்தனை நகரங்கள் எல்லாம் நரகங்கள். அதையெல்லாம் நாரதர் பார்த்தார். யமன் காட்டம் ரௌரவம் கும்பிபாகம் முதலான நரகங்கள் எல்லாம் உண்டு. அந்த கும்பிபாக நரகத்தில் பார்த்தா அந்த பிருச்சுண்டி முனிவருடைய உறவினர்களாக இருக்கிறவர்கள்லாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், பூர்வ ஜென்மத்தினுடைய பாபங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக. ஆக அந்த பிருச்சுண்டி முனிவருடைய முன்னோர்கள் உறவினர்கள் அவர்களெல்லாம் கணேச சாரூபம் பெற்றவராக இருக்கக்கூடிய பிருச்சுண்டிக்கு உறவாயிருந்தும் கூட அவர்களெல்லாம் பரமசிரமத்தை அனுபவித்துக் கொண்டு நரகத்தில் கிடப்பதே நாரதர் பார்த்தார். யமலோகத்தை சென்று பார்த்து நாரத மகரிஷி யமனிடத்திலே விடைபெற்று திரும்பவும் வருகிறார். பூலோகத்துக்கு வந்து பூலோகத்திலே பிருச்சுண்டி முனிவர் இருக்கக்கூடியதாக இடத்துக்கு வந்து அவரிடத்திலே பிருச்சுண்டி நீர் இங்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விநாயக ஆராதனை பண்ணி கொண்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு பரம போக்கியத்தோடையும் யோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கிறீர், ஆனால் உம்முடைய முன்னோர்கள் உம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் காலஞ்சென்றவர்கள், யமலோகத்தில் கும்பிபாகம் முதலாக இருக்கக்கூடிய நரகங்களிலே விழுந்து துக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் கரையேற்ற வேண்டாமா, அவர்களையெல்லாம் கடைத்தேற்ற வேண்டாமா, அந்த காரியத்தை முதலிலே செய்துவிட்டு பிறகு உம்முடைய சொந்த காரியங்களை எல்லாம் பாரும் என்று பிருச்சுண்டி முனிவருக்கு நாரத மகரிஷி நினைவூட்டி அவர் விடைபெற்று சென்றார். உடனே பிருச்சுண்டி முனிவர் யோசித்து பார்த்தார், நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் பிதர்கள் இவர்களெல்லாம் இன்னும் ஆராதனை செய்து ஆண்டவனுடைய அருளாலே மகாகணபதியினுடைய லோகத்தை அடையலை, இன்னும் சாயுஜியாதி பதவிகளை அடையலைன்னு சொன்னால் நாம் மாத்திரம் அடைந்து அந்த பரமக்ஷேமமாக மங்களத்தை அனுபவித்து என்ன பிரயோஜனம் என்று சொல் தோன்றிட்டவருக்கு. அதற்காக எந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் உலகத்தில் எல்லாரையும் முன்னேற்றமோ எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு ஆளாக்குமோ அதை முத்கல முனிவரிடத்தில் உபதேசம் பெற்று நாம் எல்லாம் இந்த நிலைக்கெல்லாம் ஆளாகி வந்திருக்கிறோம். நமக்கு கணேச சாரூபியம் நிலைமைக்கு தும்பிக்கை நெற்றியிலே உண்டாகும்படியான அளவுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்.
அதனால் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை திரும்பவும் நன்றாக விசேஷமாக இன்னும் ஆழ்ந்த ஞானத்தோடு, ஆழ்ந்த அறிவோடு, ஆழ்ந்த பற்றுதலோடு

விடாப்பிடியாக நாம் செய்வோம் என்று சொல்லி அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை, மாசி மாதத்திலே அந்த கிருஷ்ணபட்சத்திலே வரக்கூடியதாக சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று, அதே மாதிரி ஆவணி மாதத்திலேயும் கிருஷ்ணபட்சத்திலே வரக்கூடியதாக சதுர்த்தி, அது அங்காரக தினத்திலே வருமான அந்த விசேஷமான அங்காரக கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி என்று அதற்கு விசேஷம். மாசி மாதம் ஆவணி மாதம் இதெல்லாம் அதற்கு எடுப்பாக சிறந்தவை. அந்த மாசி மாதத்திலே வரக்கூடியதாக அமரபட்ச சதுர்த்தி திதியிலே இந்த விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து, இந்த விரதமானது ஒரு வருஷம் பூராவும் ஒவ்வொரு சதுர்த்தியும் விடாமல் மாதந்தோறும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி ரெண்டையும் விடாமல் அனுபவித்து ஒரு வருஷ காலம் பூர்த்தியாக்கி அடுத்து மாசி மாதம் வருகிற அளவிலே அந்த சங்கடகர சதுர்த்தியை விசேஷமாக கொண்டாடி ஒரு வருஷ காலம் விடாப்பிடியாக செய்து வருகிறார் இந்த பிரஜுண்டி முனிவர். அவர் செய்ததாக இருந்த சங்கடகர சதுர்த்தி விரத பலன் ஒரு நாள் அனுபவித்ததற்கே இவ்வளவு க்ஷேமங்கள் எல்லாம் கிடைச்சதேன்னு அனுபவித்தார். ஒரு சதுர்த்தி விரதம் இருந்ததுக்காகவே உடனே அவர்களுக்கெல்லாம், அவருடைய முன்னோர்களுக்கெல்லாம் சாப விமோச்சனம், பாப விமோச்சனம், சோக விமோச்சனம் ஏற்பட்டு அவர்களுக்கெல்லாம் தெய்வ விமானங்கள் கணேசருடைய ஆலயத்திலிருந்து வந்து அந்த கணேசருடைய அருளினாலே அவர்களெல்லாம் விமானம் ஏறி சமானம் இல்லாமல் அந்த லோகத்தில் சென்று கணேச சாரூபியம், அதுக்கு முன்னே சாலோக்கியம் சாமீபியம், கடைசியிலே கணேச சாயுத்தியம் என்ற அளவிலே அடைகின்ற அளவுக்கு மிகச்சிறப்பான பதவிகளை எல்லாம் பெற்று விடுகிறார்கள். பிரஜுண்டி முனிவருக்கு மிகுந்த சந்தோஷம், நாரதருக்கும் அதனாலே பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்டதாக இந்த சதுர்த்தியை அங்காரக தினத்திலே ஏன் கொண்டாட வேண்டும், அதில் என்ன சிறப்புன்னு சூத பௌராணிகளிடத்திலே கேட்கிறார்கள் சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம். இதையெல்லாம் பெரிய மகர்ஷிகள் பெரிய புராணிகள்லாம் சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த சரித்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. விநாயக புராணமும் 18 புராணங்களிலே ஒரு புராணம். அந்த மகாபுராணத்தில் நமக்கு பெரிய முனிவர்கள் முத்கலர் காஷ்யபர் போன்றவர்கள்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார்கள். உப புராணங்களில் சேர்ந்த இந்த கதைகளையெல்லாம் தமிழ்படுத்தியும் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் போன்றவர்கள்லாம் தமிழ் பாடல்களாக ஆக்கி தந்திருக்கிறார்கள்னு சொன்ன அப்போது பிரம்மாவனிடத்தில் போய் கேட்குறாள் அந்த கதையை. அவர் சொல்கிறத அப்படியே சூத பௌராணிகர் சௌனகாதிகளுக்கெல்லாம் சொல்லுகிறார். கிருதவீரியன் கிருதவீரியன்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா இருந்தான். அந்த ராஜா மத்திய தேசத்திலே ஒரு பெரிய பட்டணத்தில் சையமலை சாரலிலே ராஜா ராஜரீகம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய பாபம் சாபம் கோபத்தினாலே புத்திர பேரில்லாத கொடுமை இருந்தது. அப்படி புத்திர பேரே இல்லையேன்னு சொன்ன உடனே தன்னுடைய பத்தினியோடு மனது வருந்தி காட்டுக்கு போய் ராஜா ராஜரீகத்தையெல்லாம் விட்டுவிட்டு அன்னபானாதிகளையெல்லாம் நீக்கி காற்றையும் சருகையுமே சாப்பிட்டு மிகவும் வாடி கடுந்தவத்தோடு அபர்ணா எய்னமகா சண்டிகா எய்னமகா என்றெல்லாம் லலிதா சகசநாமத்தில் வருவது போல பர்ணம் கூட இலை கூட சாப்பிடாமல் செருகு கூட சாப்பிடாமல் அப்படியே தவம் பண்ணி கொண்டுதான் அவனுடைய பத்தினியாகிற சுஷீலையும் அப்படியே கண்ணில் தண்ணீரை வழித்து கொண்டு அந்த கண்ணீர் வளம்பெறுக அதனாலே இறைவனிடத்தில் பக்தி உண்டாக பகவானையே தியானம் பண்ணிக்கொண்டு விக்னேஸ்வர உபாசனம் பண்ணி கொண்டிருந்தாள். அவர்களுக்கு குழந்தை பிறந்தாலன்றி உலகத்தில் வாழ்க்கை இல்லை, இல்லாவிட்டால் ரெண்டு பேருமே பிராணனை விட்டு விடுதுன்னு தீர்மானம். அப்பொழுது பிதிரு தேவதைகளை எல்லாம் ஆராதிக்கும்படியாகவெல்லாம் அறிவு ஊட்டப்பெற்றார்கள். அதே மாதிரி சத்தியலோகத்துக்கு போய் நான்முக பிரம்மனை வணங்கி சிருஷ்டிகர்த்தாவாகிற பிரம்மாவனிடத்தில் இந்த பிதிரு தேவதைகள் மூலமாகவெல்லாம் கேட்டு, ஏன் இந்த கிருத்தவீரியன் தம்பதி சுஷீலா தம்பதிகளுக்கு குழந்தை பேரே இல்லையே, பகவானே என்ன பாபம் இதுன்னு சொன்ன பொழுது அவருடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறேன் கேளு. பிதிருதேவனேன்னு சொல்லி கிருதவீரியன் முற்பிறவியிலே அதே ஊரில் சாம்பன்கிற பேரில் ராஜகுலத்தில் பிறந்திருந்தான். அவனுக்கு ஒரு கணேசன்னு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த பிறவியில் பிராமணர்களையெல்லாம் அடிப்பது உதைப்பது வழிப்பறி கொள்ளை செய்வது இப்படி அதன் மூலமாகவே சாப்பிட்றதுன்னு பழக்கம் பண்ணியிருந்தார்கள். அவனுடைய பிள்ளையாகிற கணேசனும் அந்த கிருதவீரியனுடைய விஷயத்தில் கேட்குற அந்த கதையிலே வருகின்ற சாம்பனும் அப்பா பிள்ளைகள். இந்த சாம்பன் என்ன பண்ணினா, அவன் வேட்டையாட போயிருக்கிறதாக நிலைமையில் மற்றவர்களையெல்லாம் அடித்து ஒடுக்கி இப்படியெல்லாம் ஆகாரம் பண்ணிட்டுதான் ஒரு குறிப்பிட்ட தினத்தன்றைக்கு எந்த ஆகாரமுமே கிடைக்கல, பட்டினியாகி பசியாகி கிடக்கிறான். அவனுடைய பிள்ளை கணேசன் அதற்கு முதல் நாளைக்கே பட்டினி கிடந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து சேர்கிறான். தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டை திறக்கக்கூட முடியல, ரொம்ப சிரமப்பட்டு திறந்து உள்ளே போய் படுத்துக்கிறான். அவன் படுத்துக்கொண்டு கதவை தாளிட்டு கொண்டு அவன் படுத்தவன் படுத்தவன் தான் அன்றைக்கி பூரா ஆகாரமும் இல்லை, எந்த உணவும் இல்லை, பானம் இல்லை, அன்னம் இல்லை, அப்படி பட்டினியோடு அன்றைக்கி இருந்து கிடந்து அன்றைக்கு இரவு அவனுடைய பிராணன் போய்விடுகிறது பசி பட்டினியினாலே, சரீரத்தில் உயிர் தங்கல்ல. அவனுடைய பிதாவாக இருக்கக்கூடிய சாம்பனும் அவனை தேடிக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அவனும் அந்த மறுநாள் கார்த்தால கிளம்பி வந்து பார்க்கிற பொழுது வீடு தாளிட்டு இருந்தது, வெளிப்பக்கத்துலேருந்து திறக்க முடியல, சிவரேறி குதித்து வீட்டுக்குள்ளே இறங்கி
அந்த கதவை திறந்து அந்த ரூம் பக்கத்தில் பார்க்கிறார்.

கணேச சரணம் என்று பஜனை பண்ணினால், பக்தி பண்ணினால், பஜித்தால், அவனுடைய நாமத்தை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன், கணேசான்னு தன்னுடைய பிள்ளையை நினைத்து மூன்று முறை கூவினனாகிற ராஜகுலத்தைச் சேர்ந்த அந்த சாம்பனுக்கும் கிடைக்கிறது. அவனும் உள்ளே சென்று தன்னுடைய பிள்ளை இறந்து கிடக்கிறானே என்று சொல்லி அவனுடைய திருமேனி மீது விழுந்து அழுது ஓ என்று கதறினான். கணேசா என்று சொன் மூன்று முறை கூவினதாகிற ஒரு புண்ணிய காரியமானது அவன் வழிபறிக்கொள்ளை செய்தது, பல பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டது போன்ற பாபங்களை எல்லாம் விலக்கி அவனுக்கும் அந்த சரீரமானது உயரானது நழுவ முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி தினம். அவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கணேசன் உயிரை விட்ட தினமும் சங்கடகர சதுர்த்தி தினத்துக்கு முன்தினம். சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் முதல் நாள் பட்டினி கிடந்து இரவெல்லாம் கண்விழித்து மறுநாள் விநாயகரை ஆராதித்து விசேஷ பட்டினிகள் மூலமாக தன்னை உடம்பை ஒருக்கி கொண்டு அதே மாதிரி பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி கணேசரையே தியானித்து கணேச ஜபத்தோடைய அன்னைக்கு வருது. அன்றைய இரவும் கண்விழித்து மறுநாளைக்குத்தான் பாரணை பண்ண வேண்டும் என்றதாக உரமே சங்கடகர சதுர்த்தி விரதம், ஆவணி சதுர்த்தி விரதம். அதுவும் விசேஷமாக இப்படி இந்த சதுர்த்தி விரதங்கள் அனுஷ்டிப்பதிலே கிருஷ்ண அங்காரக சதுர்த்தின்னு சொல்லி கிருஷ்ணபட்சத்திலே அங்காரக தினமாக இருக்கிற செவ்வாய்க்கிழமைக்கு இந்த சதுர்த்தி வருமானால் அந்த மாசி மாதத்தில் வருகிற அந்த சதுர்த்தியிலேருந்து தொடங்கி ஒரு வருஷ காலம் எல்லா சதுர்த்திகளையும் கொண்டாடி விநாயக உபாசனையினாலே க்ஷேமத்தை பெறணும்னு இந்த விரதத்தினுடைய கல்பம் அதனுடைய வழிகளெல்லாம் சொல்லுகின்றது. அந்த முறையிலே எந்த விதமான புண்ணியமும் பண்ணுகிறாத இந்த ராஜவம்சத்தில் பிறந்த சாம்பனும் கணேசனும் முதல் நாள் ஒருவனும் மறுநாள் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்றே இரண்டாம் அவனாக இருக்கக்கூடிய அந்த ராஜாவுமாக உடம்பிலிருந்து உயிர் நழுவ பிராணனை விடுகிறார்கள். ஆகா, எந்த புண்ணியமும் பண்ணாவிட்டாலும் கூட, எந்த தவமும் பண்ணாவிட்டாலும் கூட சங்கடகர சதுர்த்தி தினத்தன்றைக்கு பட்டினி கிடந்து எந்த ஆகாரமும் சாப்பிடாமல் இலை சேர்க்க கூட உண்ணாமல் தவத்தில் இருப்போரை போல சிவத்தை தியானித்து சிவமாகிற கணபதியை தியானித்து இவன் உயிர் விட்டான் என்று சொல்லி அவனையும் கணேச லோகத்துக்கு அழைத்துச் செல்வதற்கு விமானங்கள் எல்லாம் வந்தன சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தாலே. அவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கணேசனும் முதல் நாள் பட்டினி இருந்தான், ஆனால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தானே அவனுக்கு தகன முதலான கிரியைகள் எல்லாம் நடந்திருக்கான். அந்த முறையிலே அவனும் புண்ணியம் பண்ணினான். இப்படி சங்கடகர சதுர்த்தி தினத்துக்கு முதல் நாள் திருதியை என்றைக்கும் சதுர்த்தி என்றைக்கும் பட்டினி பசி இல்லாமல் இருந்து ஈஸ்வர உபாசனம் பண்ணி கணேச பக்தியை பண்ணி ராத்திரியும் கண்விழித்து இப்படி சிவராத்திரி போல வைகுண்ட ஏகாதசி போல ஒரு விசேஷ விரத தினமாக இதை அனுஷ்டித்தார்கள் இரண்டு பேரும். தங்களை அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அதனாலே அவனுக்கும் விமானம் வந்து கணேச லோகத்தை அடைந்தான் என்று இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தெரிந்தோ தெரியாமலோ அனுஷ்டித்தால் கூட அவர்களுக்கும் வைகுண்டம் கைலாசம் என்று சிவபக்தர்கள் விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் முறையாக கிடைப்பது போல கணேச லோகமானது கிடைத்து அவர்கள் பரமக்ஷேமத்தை அடைந்தார்கள் என்று இந்த சங்கடகர சதுர்த்தியினுடைய விரத மகிமையானது சொல்லப்படுவதிலே, இந்த அங்காரகனுடைய தினத்தில் அனுஷ்டிப்பதில் என்ன விசேஷம் என்று சூத பௌராணிக இடத்துல சௌனகாதி மகர்ஷிகள் எல்லாம் மேலும் கேள்வி கேட்கிறார்கள். சுவாமி, சாதாரண சதுர்த்தி அது திதி, அது ஆவணி மாதத்தில் வருகிறது, அந்த சதுர்த்தியும் கொண்டாடணும், பிள்ளையார் சதுர்த்தியாக மாசி மாத சதுர்த்தியும் கொண்டாடணும்னு எல்லாம் சொன்னீர்கள், இந்த அங்காரக தினத்தில் இந்த சதுர்த்திக்கு என்ன விசேஷம், அதில் என்ன சிறப்புன்னு கேட்டார். அப்பொழுது சொன்னார், இந்திரன் பிரம்மா முதலானவர்கள்லாம் சபையில் இருந்து அழகாக அந்த கதைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். பரத்வாஜர், பரத்வாஜர் என்று சொல்லக்கூடிய மகரிஷிக்கு ஆண்டவனுடைய அருளினாலே, தெய்வ கட்டாட்சத்தினாலே, லோகம் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே அவருடைய வீரிய சம்பந்தமாக பூமியிலே ஒரு ஆண் குழந்தை தோன்றிட்டு அந்த ஆண் குழந்தைக்கு அங்காரகன் பெயர் வச்சார் செக்கச்சவேல் என்று இருந்தான்.

சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமியும் சக்கரச்சவேல் திருமேனி படைத்தவர், சிவபெருமானும் சென்னிரம் படைத்தவர், அங்காரகனும் சக்கரச்சவேல் இருப்பான். குஜன் என்றவனுக்கு பேரு. பூமி தேவியின் மீது அவன் அவதாரமானான் ஆண் குழந்தை ஆகினாலே குஜன் பூமகன் புத்திரன் தரணி புத்திரன் அப்படியெல்லாம் அவனுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த பூமி மேலே விழுந்து அந்த ஆண் குழந்தையை பூமி தேவி எடுத்து வளர்க்கிறாள் அங்காரகன் என்று பெயரிட்டு, அவன் குழந்தையை வளர்ந்து சரியாக ஆனவுடனே அவனுடைய பிதா யாருன்னு கேட்கிறான் அந்த அங்காரகன். அம்மா அவனிடத்தில், அப்பா உன்னுடைய அப்பாவை காட்டுகிறேன் வான்னு அழிச்சுன்னு போனாள். பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆசிரமத்தில் பரத்வாஜனிடத்தில் கொண்டு போய், உங்களுடைய குழந்தை இவனை நான் வளர்க்கக்கூடிய பாக்கியம் உங்கள் அருளால் கிடைத்தது, அதனாலே பூமகன் குஜன் என்றெல்லாம் அவனுக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. அங்காரகனாக இருந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இன்னும் மேலும் மேலும் நடக்க வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும்னு பரத்வாஜனிடத்தில் ஒப்படைத்தார். பாரத்வாஜ கோத்திரம் அங்காரகன், அந்த பாரத்வாஜ கோதோர் போசனையாகிற அங்காரகனை அப்பாவினிடத்தில் அம்மா ஒப்படைத்த உடனே இந்த பூமி தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் அப்பாவினாலே உபநயனமெல்லாம் செய்விக்கப்படுகிறான். வேத உபதேசங்கள், விசேஷமான மந்திரோபதேசங்கள் இதெல்லாம் செய்து கணபதியினுடைய மகாமந்திரமாகிற ஏகாட்சரியை எல்லாம் பரத்வாஜர் அங்காரகனை உபதேசித்து அடுத்த கானகத்தில் சென்று அப்பா நீ தவம் பண்ணு,

கோத்திரம் அங்காரகன். அந்த பாரத்வாஜ கோதோர் போசனையாகிற அங்காரகனை அப்பாவின் இடத்துல அம்மா ஒப்படைச்ச உடனே இந்த பூமி தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் அப்பாவினாலே உபநயனமெல்லாம் செய்விக்கப்படுகிறான். வேத உபதேசங்கள், விசேஷமான மந்திரோபதேசங்கள் இதெல்லாம் செய்து கணபதியினுடைய மகாமந்திரமாகிற ஏகாட்சியை எல்லாம் பரத்வாஜர் அங்காரகனை உபதேசித்து அடுத்த கானகத்தில் சென்று அப்பா நீ தவம் பண்ணு, மேலும் மேலும் தவம் பண்ணினியான அந்த பிள்ளையாருடைய அருளினாலே நீ பேரருள் உருவாய், மேலும் மேலும் உயர்வாய் என்று அனுகிரகிக்க இளம் வயதிலேயே அங்காரகன் தனியாக சென்று கானகத்தில் பரணசாலை அமைத்துக் கொண்டு கடுந்தவம் ஆற்றினான், மகாகணபதியை உபாசித்தான்.

వక్రతుండ మహాకాయ సూర్యకోటి సమప్రభా అవిఘ్నం కురుమే దేవ సర్వకార్యేషు సర్వదా. తింగళని జడైపెరుమాన్ పూజయాత్రి తిరిమదిలం కడందిడ முன்னின்றான் யாவன் தங்கு கடல் புவி வரை பின்னடியோன் ஆதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கு அவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்கள சின்மய மதுர தமிழ்ச்செம்பாடல் வாரி மட படை உடுத்து வளரும் நன்றே. வாரி மடமடை உடுத்து வளரும் நன்றே என்றெல்லாம் பெருமானை மகாகணபதியை துதித்து விநாயகருடைய பேரருள் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த விநாயகருடைய பேரருளிலே என்ன வேண்டும் அப்பா என்றெல்லாம் அவன் கேட்டபொழுது பரத்வாஜர் இடத்துல வளர்கின்ற நான் அமிர்தம் சாப்பிடக்கூடிய தேவர்களோட தேவர்களாக கலந்து நானும் அமிர்தத்தை உண்டு எந்த நாளும் அழியாதிருக்கக்கூடிய வரத்தை அமுதனாக பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆகாசத்தில் உலவக்கூடிய நவகிரகங்களுக்குள்ளே ஒருவனாக நானும் விண்ணுலகத்திலே சஞ்சரிக்கக்கூடியதாகிற பயனை பலனை பெற வேண்டும் என்று அங்காரகன் பிரார்த்தித்து கொண்டான். அப்படியே ஆகுக என்று விநாயகருடைய அருள் கிடைத்தது. அந்த ஏகாட்சர மகாமந்திரத்தை ஜெபித்து அவனும் சங்கடகர சதுர்த்தி விநாயகருடைய விரதத்தை எல்லாம் விசேஷமாக அனுஷ்டித்து மகான்கள் ஆசீர்வாதத்துடனே பரத்வாஜருடைய ஆசீர்வாதத்துடனே விண்ணுலகம் கொண்டு போய் சேர்க்க பெற்று தேவலோகத்திலே தேவர்களோடு இருந்து அமிர்தத்தை சாப்பிட்டு அழியாத பெருந்தன்மையை அடைந்தான். அழியாத பெருந்தன்மை அமுதர்கள் மிருத்யுனா அழிவு, அமிருத்யுனா அழிவில்லாதது, அமிர்தத்தினாலே அது கிடைக்கும். அதை பெற்றது மட்டுமல்லாமல் சூரியன் சந்திரன் அங்காரகன் என்று மூன்றாவது நிலையிலே சொல்லப்படுகின்ற ஒரு விண்ணுலகத்தினுடைய நவகிரகங்களிலே ஒரு கிரகமாக நவகோள்களிலே ஒன்றாக

சேயவன் சேயவன் என்றே அவனுக்கு பேர். அதனால் சேயவனாக இருக்கக்கூடிய அங்காரகனாக மாறி விண்ணுலகத்திலே சஞ்சரித்து கொண்டு இன்றைக்கும் செவ்வாயாயிருந்து பூமி சம்பந்தமான அருளையெல்லாம் ஜனங்களுக்கு அருளிக் கொண்டிருக்கிறான். அந்த செவ்வாயானவன் அந்த நிலைமையை பெறுவதற்கு அங்காரக தினத்திலே சதுர்த்தி வருமான அந்த சதுர்த்தி மிக விசேஷம். அங்காரகனாக இருக்கக்கூடிய அவனுக்கே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமானது பரம சௌக்கியங்களை கொடுத்தது. இன்றைக்கும் நவகிரகங்களுக்குள்ளே ஒருவனாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறான். தேவர்களுள்ளே ஒருவனாக ஆகியிருக்கின்றான். பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்த அந்த அங்காரகனுக்கு அத்தனை சிறப்பு. பூமி பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் இவ்வளவு பெருமை பெற்றான் என்று சொன்னால், சங்கடகர சதுர்த்தியினாலே அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனாலே சங்கடங்களெல்லாம் ஹரணமாகி எங்கேயோ பூமியிலே பிறந்தாலும் கூட சாமியாக ஆகக்கூடிய அளவுக்கு மேல் நோக்கம் கொண்டு பெரிய இடத்தையெல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு சௌக்கியங்கள் கிடைத்தன. அத்தனைக்கும் அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தினுடைய பெருமைதான் என்றெல்லாம் சிறப்பாக சொன்னார்கள். அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கணும் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். பிதிர்தேவதைகளுடைய அருளையும் பெற்று அவர்களுடைய அனுகிரகத்தினாலே முன்னோர்களெல்லாம் நல்ல கதியை அடைய முடியான க்ஷேமத்தை அடைவது போல இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி மாசி மாதத்திலே வருகின்றதாகிற விசேஷமான இந்த சதுர்த்தி, இவையெல்லாம் ஒவ்வொரு ருதுவுக்கும் குறிப்பிட்ட ருதுக்களிலே வருகின்றவை. அது மட்டும் இல்லாமல் உத்தராயண புண்ணியகாலம், தட்சிணாயண புண்ணியகாலம், ஆடி மாதம் ஆனவுடனே ஆவணி வருகிறது, தை மாதம் ஆனவுடனே மாசி மாதம் வருகிறது. இந்த மாசி மாதத்திலையும் ஆவணி மாதத்திலையும் மிகச்சிறந்த பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கிறதாகிற நிலைமையிலே இந்த சங்கட ஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனுடைய பயனை அனுபவிக்கிறதுக்கு கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிற பொழுது ஒரு சமயத்திலே

பரதரான ஒரு பெரிய பழத்தை கொண்டு வந்து மகா தேவனாகிற பரமேஸ்வரனிடத்தில் கொடுத்தாராம். அந்த பரமேஸ்வரனிடத்தில் அந்த கொடுத்த பழத்தை பக்கத்தில் பிரம்மதேவன் இருந்தார். பிள்ளையாரும் சுப்பிரமணிய சுவாமியுமா அந்த கைலாச மலையிலே பரமேஸ்வரன் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் கேட்குறார், பிரம்மாவை பார்த்தப்பா இந்த மாதிரி ஒரு பழத்தை கொண்டு வந்து உன் பிள்ளை நாரதன் எங்கிட்ட கொடுத்து பெரியவாளை பார்க்க வந்தால் கையில் கைத்தளம் நிறைகணின்னு பழத்தோடு போகிறது, ஒரு அவளுக்கு காணிக்கைகளோடு சின்ன நமஸ்காரம் பண்ணுறதுன்னு வழக்கம்தான், ஒரே ஒரு பழத்தை கொண்டு வந்தானே உன்னுடைய பிள்ளை, இதை யாருக்கு கொடுக்கறது, நான் விநாயகருக்கு கொடுக்குறதா முருகனுக்கு கொடுக்குறதா, ரெண்டு குழந்தைகள் பக்கத்தில் இருக்கா அப்படின்னாராம் பரமேஸ்வரன். பிரம்மா சொல்லிவிட்டார் உடனே சட்டன்னு, சுப்பிரமணிய சுவாமி குழந்தை முருகன் சின்ன வந்தால் பழத்தில் ரொம்ப பிரியம், குழந்தை முருகனுக்கு தான் பழம் கொடுக்கணும், அவருக்கே கொடுத்துருங்கோன்னுட்டான். பிரம்மா சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஆதி பிராமணன் வேத பிராமணன் முதல் அந்தணன் அவன் சொல்கிற வார்த்தைக்கு அப்பீல் உண்டோ பரமேஸ்வரன், உடனே இந்த முருகன் கையில் குழந்தை முருகன் கையில் பழத்தை கொடுத்துட்டாரான். இது விநாயக புராணத்தில் வரக்கூடிய பழங்கதை, பழங்கதை பழத்தை பற்றினதாகிற கதை. அப்படி கொடுத்துட்ட உடனே பிள்ளையார் ஒரு முறை முறைச்சு பார்த்தாரா இந்த பிரம்மாவை, ஓ பிரம்மதேவரே நீர் என்ன நினச்சிட்டீர், என்ன என் தம்பியாக இருக்கிற முருகனுக்கு முதலிடம் கொடுத்து அவனுக்கு பழத்தை கொடுக்க சொல்லிவிட்டீரே

தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனே என்று அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுவார். அப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு இங்கே விநாயகருடைய திருப்புகளை சொன்னதுக்கு கருத்துக்கு மாறா பழம் கொடுத்ததாக விநாயக புராணமானது இந்த சர்க்கங்களெல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. கொடுத்த உடனே பகவான் பரமேஸ்வரன் கொடுத்து விட்டாலும் சிவபெருமான்கிட்ட கோபம் இல்லை, பிரம்மா பார்த்து முருகனுக்கு கொடுன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாருன்னு பிரம்மா பேரில் கோபம் வந்து கொடுத்து விநாயக பெருமானுக்கு பிரம்மாவை சுப்பிரமணிய சுவாமியும் கோபிச்சுருக்கார். தலையில் குட்டினார்னு கதையெல்லாம் தாரகத்துக்கும் ஏரகத்துக்கும் மரத்தும் மந்திரம் சொல்லுன்னு கேட்டு அவர் விழிச்ச போது, ஆனால் விநாயகருடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானார். பயந்து நடுங்கி பிரம்மா என்னை ஒன்றும் பண்ணிடாதீர் மகாகணபதே, நான் செய்தது குற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கட்டும் க்ஷமிக்கணும்னு கிட்ட விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தார். அப்படி பிரம்மதேவன் பெரிய சிருஷ்டிகர்த்தா, நேற்றுக்கு பிறந்த குழந்தை இந்த விநாயகர், இந்த விநாயகராக இருக்கிற சின்ன பிள்ளையாட்டை இப்படி தப்பு தண்டாவை பண்ணிவிட்டு மாட்டின்ட்டு எம்பாரசிங் பொசிஷனில் ரெண்டு கட்டானா திண்டாடு என்ன வீழ்ச்சிருக்காருன்னு பார்த்து இந்த பெரிய தேவசபையில் சந்திரனுக்கு பரிகாசமாக தோணித்து சிரிச்சுட்டான். சபையில் எப்பொழுதுமே ஒரு பெரியவர்கள் சிறியவர்கள் இருக்கிறதாக இடத்துல ஓப்பனாக இப்படி சிரிப்பை எல்லாம் காட்டி தன்னுடைய விருப்பு வெறுப்பை காட்டுறதுங்கிறது அபத்தமான காரியம். அவசரப்பட்டு சந்திரன் சிரித்த உடனே மகாகணபதிக்கு வந்துடுது கோபம். அவன் பேரில் சந்திரா இவ்வளோ பெரிய சபையில் பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, அவரை நான் கோபித்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு, ஆனால் நீ சிரித்து அவரை அவமானப்படுத்தலாமா? எப்போ இந்த பிரம்மதேவனையும் என்னையும் இந்த சபையிலே சிரித்து நீ அவமானப்படுத்த முயன்றாயோ உன்னுடைய அழகெல்லாம் குறைஞ்சு போய் உன்னுடைய பூர்ண சந்திரிகையினுடைய ஒளி நிலவெல்லாம் அழிஞ்சு போய் நீ கருப்பாக இருட்டாக ஆகக்கட வாயிலு சபிச்சு விடுறார் சந்திரனை. சந்திரன் அப்படி சாபத்தை பெற்ற உடனே, சுவாமி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒளி இல்லையானா நான் எப்படி போய் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தவிக்கிறான். அப்படியானால் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முறையாக கற்றுக்கொண்டு தபசிலிருந்து நீயும் அந்த சதுர்த்தி விரதத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணு. அதோடு மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி விரத தினத்தன்றைக்கு நீ எப்பொழுது சாயங்காலத்தில் உதயமாறியோ அந்த சந்திரோதயத்தில் உன்னை தரிசனம் பண்ணிவிட்டு தான் அந்த விரதத்தை ஏற்றுகிறவர்கள். மாலை காலத்தில் அருகம்புல்லுனாலையெல்லாம் என்னை அர்ச்சித்து அந்த பூஜையையும் அந்த ஜபத்தையும் தபத்தையும் பண்ண வேண்டும். உன்னை தரிசனம் பண்ணாமல் என்னை மாத்திரம் அது பூஜித்தா அது உனக்கு பலன் தராது. கடைசியில் இந்த பூஜை முடிஞ்ச உடனே உனக்கும் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி உன்னையும் மகிழ்வித்து உன்னையும் பூஜிப்பார்கள் உலகத்து மக்கள் எல்லாம், அதனால் உனக்கும் க்ஷேமம் ஏற்படும், லோகத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும். இந்த சங்கடகர சதுர்த்தின்றதாகிற விநாயக விரதம் இருக்கிறதே அதற்கு சந்திரனை பார்த்து விட்டு தான் சாயங்காலம் ஆரம்பிக்கணுங்கிறதாகிற முறையும் அமையும். அதனால் உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை, ஊருக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை, வீட்டுக்கும் பெருமை, பாருக்கும் பெருமை, எல்லாருக்கும் பெருமை என்று சொல்லி மகாகணபதி சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தார். அதன் பிரகாரம் சந்திரனும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து மகா பலனை எல்லாம் பெற்றான் என்று அவனுக்கு திரும்பவும் ஒளியெல்லாம் கிடைத்தது. ஒளி கிடைத்து இன்றைக்கும் ஆகாசத்தில் சென்று நீ ஒளிவிட்டு கொண்டு வரணும் அனுகிரமணியின் விக்னேஸ்வரருடைய அருளினாலே இன்றைக்கும் பரமக்ஷேம மங்களத்தோடு இருக்கிறான். மங்களனாக இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு அனுகிரமணினதுனால தான் மங்கள தினமாக செவ்வாய்க்கிழமைக்கு மங்களன் மங்களன் என்று பெயர் ஏற்பட்டது. அதேபோல் சந்திரனுடைய தினம் திங்கள், திங்கட்கிழமையாகிற அதற்குரியவனாகிற சோமன், அந்த சந்திர

மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தோரு மகர ஜலநிதி வைத்த துதிக்கர வளரு கருமுக ஒற்றை மறுப்பனை வளமாக வளைமுறி இக்கோடு அட்டுகம் இப்படியெல்லாம் அருணிகர்நாதருடைய திருப்புகளிலே அருணிகர்நாதர் வாக்காலே விநாயகருடைய ஆகாரங்களையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். அவற்றையெல்லாம் நைவேத்தியம் பண்ணி விசேஷமாக வழிபட்டான் சந்திரன். அந்த சந்திரன் வழிபட்டு சங்கடகர சதுர்த்தி விநாயகராக அவரை உபாசித்த பெருமையோடு அவனுக்கும் வழிபாடு நடக்கும்படியாக அவனுடைய உதயமான பிற்பாடு அவனை கண்டு தரிசித்து சந்திர தரிசனமான உடனே தான் தொடர்ந்து மகாகணபதி பூஜை. அது சங்கடகர சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி என்று பெருமையாக இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாகவும் அமைகின்ற காரணத்தினாலே மார்கழி மாதமாக இது இருந்தாலும் கூட ஜனவரி மாதம் 24ஆம் தேதியாக அமைகின்றதாக இருந்த தை மாதத்தில் வருகின்றதாக இருந்த சதுர்த்தியும் கூட விசேஷம் சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைகின்ற பெருமையை கொண்டு நாம் இந்த மகிழ்ச்சியான செய்திகளையெல்லாம் நிகழ்ச்சியாக புகழ்ச்சியாக மகிழ்ச்சியுடன் நினைத்து கொண்டோம். அப்படி கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இப்படிப்பட்ட பலவிதமான விரத கதைகளெல்லாம் நமக்கு புராணங்களிலிருந்து கிடைக்கின்றன. இன்றைக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்திரப்பிராப்தி கிடைக்கும் என்று சொல்லி கிருஷ்ணவீரியனுடைய கதையெல்லாம் கேட்டோம். அவருடைய மனைவி சுஷீலையும் அந்த விரதத்தையெல்லாம் அனுட்டிச்சு சத்புத்திர பிராப்தியெல்லாம் அடைந்து புத்துங்கிற நரகத்திலிருந்து கடைத்தேற பெற்று பிதர்லோகத்தில் தேவர்கள் ஆசீர்வாதம் பண்ண அந்த தெய்வ ஆசீர்வாதத்தினாலையும் கணபதியினுடைய ஆசீர்வாதத்தினாலையும் சங்கடகர சதுர்த்தி விநாயக பூஜை இந்த விரத அனுஷ்டானத்தினாலையும் பிள்ளைப்பேறு பெற்று நல்ல புத்திரர்களை எல்லாம் பெற்றார்கள். அந்த பிள்ளையை தான் பார்த்து இந்த கதைகளை எல்லாம் மகான்கள் சொன்னார்கள் என்று விநாயக புராணத்தினுடைய செய்திகள். இப்போ ஏற்பட்ட மகாகணபதியினுடைய வடிவமோ தேவ சரீரம், மிருகத்தை போல யானையை போல தலை, அவருடைய பாதங்கள் ரெண்டும் பூதங்களை போன்ற குட்டை கால்கள். அப்படி தேவகணம், பூதகணம், மிருககணம் எல்லாத்துக்கும் தலைவனாக இருப்பதனால தான் அவருக்கு கணாதிபதி, கணானாம்பதி, கணேஸ்வரன், கணா அத்தியட்சன், கணநாதன், கணராஜன் இப்படியெல்லாம் பலவிதமான திருநாமங்கள். அந்த மகாகணபதியை சங்கடகர சதுர்த்தி மாத்திரமல்லாமல் எல்லா சதுர்த்திகளிலுமே விசேஷமாக உபாசிக்க வேண்டும். அவருடைய திதி சதுர்த்தி திதி என்று பிறந்த தினம் கொண்டாடப்படுவதோடு அவருடைய நட்சத்திரம் உத்தராஷாட நட்சத்திரம் என்றும் அவருக்கு உரியதாகிற சிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றும் இப்படி பலபட புராணங்களெல்லாம் நமக்கு சிறப்பான செய்திகளை தெரிவிக்கின்றன. இந்த சங்கடகர சதுர்த்தி தினமாகிற இந்த நாளிலே தை மாதம் பிறந்து மக்கர சங்கராந்தி புண்ணியகாலமெல்லாம் ஆகி விசேஷமாக இருக்கிற இந்த உத்தராயண புண்ணியகாலத்திலே அந்த மகாகணபதியை நாம் உபாசித்து விக்னேஸ்வரருடைய பேரருளாலே பரம க்ஷேமங்களை எல்லாரும் அடைய வேண்டும். இந்த விரதங்களை எல்லாம் பலரும் இந்த நாளிலேயும் அனுஷ்டித்து வருகிறார்கள். அதனுடைய பலாபலன்கள் தெரிந்து கொள்ளாமல், அதனுடைய பெருமைகள் தெரிந்து கொள்ளாமல் சும்மா அனுபவிப்பதை விட புராணத்தில் சொல்லியிருக்கிற செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையோடு தும்பிக்கை அண்ணல் இடத்திலே நம்பிக்கை வைத்து அவருடைய திருவடியிலேயே நம்பி கை வைத்து, ஆனால் அவருடைய உண்டியலிலே நம்பி கை வைச்சுடாதபடிக்கு பரம பக்தியோடு ஸ்ரத்தையோடு புத்தியோடு சித்தி புத்திகளை எல்லாம் அருள்பாலிக்கும்படியாக அருள் பெறும்படியான அளவில் நாம் பேறு பெறும்படியான அளவுக்கு பாடுபட்டு ஈடுபட்டு பக்தி செய்தால் அந்த அண்ணல் இன்றைக்கும் இருக்கிறார், என்றும் இருக்கிறார், அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார். அந்த மகாகணபதியினுடைய பேரருளாலே பரம க்ஷேமங்களை எல்லாரும் அடையலாம், மோட்ச பரியந்தம் கொண்டு போய் விடுவார். விருச்சுண்டி முனிவரும் பிறகு சாயுஜ்ய பதவியெல்லாம் அடைந்து விநாயகருடைய சாரூபியத்திலிருந்து சாயுஜ்யம்னு சொல்லதாகிற மோட்சத்தையே அடைந்து

என்று திருப்புகள் சொல்லுமா போலே சாலோகத்திலே சாமீபத்திலே சாய் சாரூபியத்திலெல்லாம் தொண்டர்கள் இருக்க முடியும். சாயுஜியத்திலே இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டு இரண்டும் ஒன்றாகி அத்வைத்த மோட்சத்தை அடைந்து விடுவதனாலே அங்கே தொண்டர்கள் கிடையாமையினாலே அருணகிரிநாதர் ஊனையர் எலும்பு என்ற திருப்புகளிலே கூட மூன்று முக்தி நிலையில் மாத்திரம் தொண்டர்களை சொன்னார். ஆகையினாலே நாம் எல்லாம் தொண்டர்களாக இருந்து கர்ம பக்தி சரியை கிரியை யோகம் ஞானம் சித்தசுத்தி யோகம் அந்த யோகத்தினாலே பரஜானம் அடைந்து ஜீவனானது சிவனாகவே மகா கணபதியாகவே மாறக்கூடிய அளவுக்கு அத்வைத்த மோட்சத்தை பெறுவதற்கு இந்த விரதங்களிலெல்லாம் பரம நம்பிக்கை கொண்டு அதில் சொல்லியிருக்கிற முறைகள் படி விடாமல் அழகாக நீராடி உடம்பெல்லாம் வெண்ணீராடி ருத்ராட்சம் அணிந்து அந்த நாட்களிலே சிரத்தையாக

0: ಪೂರ್ಣಮಿದಂ ಪೂರ್ಣಾತ್ ಪೂರ್ಣ ಉದಚ್ಯತೆ ಪೂರ್ಣಸ್ಯ ಪೂರ್ಣಮಾದಾಯ ಪೂರ್ಣಮೇವಾವಶಿಷ್ಯತೆ. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ಸಂಕಟಹರ ಚತುರ್ಥಿವೃತ ಪ್ರಿಯ ಮಹಾಗಣಪತಿ ಮೂರ್ತಿಗೆ ಜೈ.
1: சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசை பெருரை நிகழ்த்தியவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள், டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் பிரபு நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒன்றாய் கேட்டு மகிழலாம்.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறைவாய் நாளை அதிகாலை 5:45 மங்கள இசை நாளொரு குரல் 386 ஆறு மணிக்கு நிகழ்ச்சியின் நேரம் 6:00 காயல் செய்திகள் 6:10 இணைத்தனம் அளவு கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்லி அவர்கள் தகவும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:85 இயற்கையின்பம் சுழசனை வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். காலை 7:00 அறிவம் 1000, 7:10 மருதன்றல், 7:15 செய்திகள், 7:25 நலமாய் வாழ. நலமாய் வாழ நிகழ்ச்சியில் நரம்புகளுக்கான எண்முறை பயிற்சிகள் குறித்து தகவல் தருகிறார் எண்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். பகுதி 5 காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல்,

8 மணிக்கு காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் என் மலர்விழி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 8:15 காயல் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 8:30 முனைவர் மோஷகுண்டம் விஸ்வரேராய அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 2:55 9 மணிக்கு அரங்கிசை. காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த படம். 11 மணிக்கு மதுதன்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரம். 12:05 ஆங்கில செய்திகள். 12:10 இசைமேடை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை மற்றும் அதனைத் தொடர்ந்து 1:05 ஆங்கில செய்திகள். 1:10 இன்னுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை மற்றும் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுதன்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பு துவங்குகிறது. குரளமுதம் 386 அன்றிலிருந்து 6:05 மதத்தினர் 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பாட பாடல்கள். பட்ஜெட் பத்மநாபன் திரைப்படத்தில் இந்த பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதத்தன்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதத்தன்றல். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சு தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்முருகத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களின் நேர்முகம் மற்றும் பனை சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலியம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரத்தண்டல். 8:30 இதுவரை நான் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சௌக்கியலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடனடியாக கே வேல் முருகன் அவர்கள். 8:45 மறுத்தால் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மறுத்தால் 9:30 அறிவியல் நேரம். இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிக்குமார் அவர்கள் நேர்முகம் முதல் பகுதி. உடனடியாக இளஞ்சி ரவிசங்கர் அவர்கள். 10 மணிக்கு நட்சத்திரங்கள். 11 மணிக்கு நிலச்சமும். 15 ஆங்கில செய்திகள். 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். இத்துடன் நிறைவுறுகிறது நமது நிகழ்ச்சி நேரம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 மணிக்கு காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.